நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் காப்பி.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்டுத்தி மனம் வழங்கும் உழவே தலை. வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55. 7 மலரும் காலை மலர், இதில் செபிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லி சிவகுமார் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 நேயர்களின் மனம் தொட்ட பாடல்கள் இதய ராகமாய். காலை மணி 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் சதுரங்கம் சவால் சாதனை. உலக செஸ் நாளை முன்னிட்டு இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள் பங்குபெறும் நேரலை. நேயர்கள் பங்கேற்க 4-3-1 இணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. காலை 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இதயத்தை திருடாதே, மனதை திருடிவிட்டாய் ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க நேரலை. 12:10 மங்கையருலகம் தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இன்று நிழலும் நிஜமானது. 1 கேட்டு ரசிக்கலாம் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருள்கள் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் மணப்பாறை கா சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 இசைத்தூரல். 4 வானில் விளையாடலாம் வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள். மாலை 5 பொன்மாலை ஆரவாரம் வருவதோ 6:00. 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 உற்சாகம் உச்சம் வெற்றி கொடி கட்டு இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகம் திட்டமிட்ட விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தொட்டியம் வி சுப்பையா அவர்கள். இன்றிரவு 8:05 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரம். தொடர்ந்து இரவு இசை இனிமை. ஒன்பது 15 இனிய ராகம் 10 கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. முற்பகல் 11 தேன் சிந்தும் நேரம், பகல் 12:10 சங்கீத சாரல், வானொலிக்கு 90 பன்னிசை பாடகர் சிவனேசன் ஓதுவார் பாடியுள்ள இசை விளக்கம் இடம்பெறும். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்றிரவு 7:10 திருப்பத்தூர்

0: மாவட்ட செய்தி மடல் 9:15 செய்திச் சுடர். 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக, நேயர்களால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் மீது கடந்த 17 ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக் கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹூசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூ ஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன் பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில், குறிப்பாக வடமொழி புராண மரபில், சந்திரன் ஆண்பாளாக உருவாக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண் முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் காலக்கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக்கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று இன்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதி இருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் 1-2 நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை.

6:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுவே கடவுள். இனி திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இனிமையான பிரார்த்தனை மனத்தெளிவை தருகிறது. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 6:22. இனி வரும் பாடல் பிரியா பிரகாஷ் பாடியது.

0: மனதில் உதயமாகும் எண்ணம் விரைவில் செயலாக வடிவெடுக்கிறது. அமைவது எதுவாயினும் அதை இறைவன் மயமாக்குவது ஆன்றோர் செயல். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இதுவரை பக்தி மனம் வீசியது ஆனந்தராகம். மீண்டும் ஆனந்தராகம் நாளை காலை மணி 6:15. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம் வயக்காடு.

0: உறவு சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்
1: வயக்காடு.
2: என்னப்பா காலையிலேயே வந்திருக்கிற, என்ன விஷயம்?
1: நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம்
2: தெரிஞ்சாடா. விஷயம் தம்பி?
1: இந்த வேளாண் பொறியியல் துறை மூலமா விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில வேளாண் இயந்திரங்கள்லாம் கொடுக்கறாங்களாமே.
2: ஆமா,
1: எனக்கு அந்த தகவல் தான் உடனே வேணும்.
2: தம்பி, நம்ம நாமக்கல் மாவட்டம் இருக்குல்ல?
1: ஆமா.
2: அங்க 3 புல்டோசர், 15 டிராக்டர், மண் அள்ளுற ஜேசிபி வண்டி 2, ஹிட்டாச்சி வகை மண் அள்ளும் ட்ரக் 1, இதெல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. இது இல்லாம டிராக்டர்ல இயங்குற 5 கலப்பை, 9 கலப்பை, சட்டி கலப்பை, ரோட்டாவேட்டர், வைக்கோல் கலைஞரும் கருவி, சோளத்தா இருக்கிற கருவி, நிலக்கடலை செடியை புடுங்குற கருவி, தென்னை மட்டையை தூளாக்குற கருவி, நிலக்கடலை செடியிலிருந்து நிலக்கடலையை பறிக்கிற கருவி, டிராக்டர், ட்ரெய்லர், இந்த மாதிரி எக்கச்சக்க உபகரணங்களை வேளாண் பொறியியல் துறை மூலமா விவசாயிகளுக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்கப்பா.
1: அம்புட்டு ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க?
2: கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அதே எப்படி தம்பி கொடுப்பாங்க ஃப்ரீயா? டிராக்டரோட இணைப்பு கருவி சேர்ந்ததுன்னா மணிக்கு 500 ரூபாய் வாடகை, புல்டோசர் 1 மணி நேரத்துக்கு 1230 ரூபாய் வாடகை, சக்கர வகை மண் அள்ளுற இயந்திரம் 1 மணி நேரத்துக்கு 890 ரூபாய், டிராக் வகை மண் அள்ளுற இயந்திரம் மணிக்கு 1910 ரூபாய். இப்படி இந்த ரேட்ல வாடகைக்கு கிடைக்கும்.
1: இவனை எதுக்கு மூச்சு மூட்டை பேசிட்டு இருக்கிய? எனக்கு தேவை மண் அள்ளி தூவி விடுற ஒரு இயந்திரம்.
2: எனக்கு கோபம் வருது. ஏன்பா இவ்வளவு விவரம் சொன்ன பிறகு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு விஷயத்தை கேக்குறியப்பா.
1: எனக்கு தேவையானதான சொல்ல முடியுனே.
2: சரி, அது என்ன மண் அள்ளி தூர இயந்திரம்? அது புதுசா இல்ல இருக்கு. மண் அள்ளுறது சரி, அதை ஏன்பா தூவி விடணும்?
1: அண்ணன், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். என்ன, இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட தொல்லை தாங்க முடியலண்ணே. எப்ப காலையில கூண்டை திறந்து விட்டாலும் அவங்களுடைய கோழி என்னுடைய நிலக்கடலை தோட்டத்துலதான் வந்து நிக்குது. இதனால எனக்கு எக்கச்சக்க பாதிப்புண்ணே.
2: ஓ,
1: அதான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய அளவுல மண்ணை வாரி இறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் ஒரு இயந்திரம் வேணும்னு கேட்டேன்.
2: தம்பி, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கப்பா, மண்ணை வாரி இறைச்சா தூசி கிளம்பும், கோழிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், மனுஷனுக்கும் நுரையீரல்ல பிரச்சனை ஏற்படும். நான் சொல்றத பொறுமையா கேளு. இங்க வா, உட்காரு.
1: உட்காரதுனால என்ன வேலைனே? என்ன என்ன ஆக போகுதுனே?
2: நீ உட்காருப்பா, கோவப்படாத. இப்படிதான் உட்காரு. இப்ப கண்ணை மூடு.
1: மூடிட்டேன்.
2: உதட்ட மட்டும் அப்படி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. பல்ல லைட்டா தெரியற மாதிரி ஈன்னு வச்சுக்கிட்டியா?
1: வச்சுக்கிட்டேன், வச்சுட்டேன்.
2: கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருப்பா.
1: ஏன்பா,
2: ஒருவேளை அந்த கடுப்பேத்தின பக்கத்து வீட்டுக்காரன் நான் தானா?
3: பின்னே
2: சரி, எதுக்கும் நானும் 2 தண்ணி பீச்சு அடிக்கிற இயந்திரத்தை வாடகை 2.0 செயலியில ஆர்டர் பண்ணிடுறேன்.
1: எதுக்கு?
2: எதுக்கா? நீ வாரி இறக்குற மண்ணை தூசி தட்டி தண்ணி ஊத்தி குழப்பி செங்கல் சூளையா
3: மாத்திடத்தான்.
1: அப்படி ஒரு இயந்திரம் ஆர்டருக்கு இல்ல. தீயணைப்பு துறைக்கு தான் போன் பண்ணணும்.
2: போடுறேன், போன போடுறேன். எனக்கு வயிறு 10 கிட்டு எரியுதேப்பா.
1: இதுக்காண்டி கூப்பிட்டா அவங்க 10,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க.
2: அப்படியா? அப்போ 10 கிட்ட எரிஞ்சது அணைஞ்சு போயிடுச்சுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா.
4: நீங்க படுத்து நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: கருத்துக்களுடன் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்றவை குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்கப்பெறுகிறது. இப்பயிற்சியில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 மற்றொரு எண் 88-38-12-67-30 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்த கொடிய நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவான பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசியினை போட்டுக் கொள்ளுமாறும், எந்த ஒரு கால்நடையும் இந்நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டில் காரிஃப் பருவத்தில் குறுவை நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் எல் நினோ நிகழ்வு காரணமாக வெப்பநிலை அதிகமாகவும் பருவமழையின் அளவு குறையவும் வாய்ப்புள்ளது என்பதால் இயற்கை சேதாரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விவசாயிகள் தங்களது நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் குத்தகைதாரர் உட்பட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 786 ரூபாய், பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளில் இந்த காப்பீடு தொகையினை செலுத்தி ரசீதினை பெற்றுக் கொள்ள வேண்டும். பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்ப படிவம், முன்மொழிவு படிவம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், ஆதார் நகல், ஆதார் எண் இணைக்கப்பட்ட EKYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவை தேவை. குறுவை நெற்பயிருக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. விவசாயிகளே, இறுதி நாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் திட்டமிட்ட விவசாயம், திருச்சிராப்பள்ளி தொட்டியம் வி சுப்பையா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: உழவர் அழைப்பு மையம்,
2: கிசான் கால் சென்டர்,
1: 1800-1800-1551.
2: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
1: தொடுங்கள் 1800-1800-1551.
2: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
1: காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை
2: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
1: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800-1800-1551.
2: தொட்டதும் கிடைக்கும்
1: சட்டண தீர்வு.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடித்தோட்டம் குறித்த ஒருநாள் நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து

0: கதைகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன்.

0: தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மருத்துவ

0: பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். நான் அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்குது. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா ஏழை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மணி 55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இன்று சர்வதேச சதுரங்க தினம். பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின்படி 1966ஆம் ஆண்டு முதல் சர்வதேச சதுரங்க விளையாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. மதியூகமும் தந்திரமும் கொண்ட விளையாட்டாக மட்டுமல்லாமல் கலையாகவும் அறிவியலாகவும் கூட சதுரங்க விளையாட்டு வர்ணிக்கப்படுவதுண்டு. நாடுகளிடையே நேர்மை, சமத்துவம், பரஸ்பர மரியாதை, புரிதலை ஊக்குவிக்கிறது சதுரங்க விளையாட்டு. நவீன மரபியலின் தந்தை என அழைக்கப்படும் ஆஸ்திரியாவின் கிரிகோர் யோகன் மெண்டல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1822. தாவரவியல் ஆய்வாளரான இவர் மரபியல் பண்புகள்

ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுவதை கண்டறிந்தார். இவை மெண்டலின் விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அறிவியலாளரும் விண்வெளி ஆராய்ச்சி நிபுணருமான ரோத்தம் நரசிம்மா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1933. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விண்வெளித்துறையில் பணியாற்றிய இவர் சந்திராயன் 1 விண்கலம், ASLV செயற்கைக்கோள் ஆகியவற்றை செலுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர். நிலவில் மனிதன் கால்பதித்த நாள் இன்று. ஆண்டு 1969. 11 சந்திரனில் இறங்கிய மனிதர்களை தாங்கிய முதல் விண்கலம். 1969 ஆண்டு ஜூலை 20 நிலவின் மேற்பரப்பில் இறங்கியது. நீல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் கொலின்ஸ், எட்வின் ஆல்ட்ரின் என்ற 3 விண்வெளி வீரர்களுடன் சென்ற கொலம்பியா விண்கலத்தில் கொலின்ஸ் இருந்து கொள்ள ஆம்ஸ்ட்ராங் நிலவின் மேற்பரப்பில் மனித இனத்தின் முதல் காலடி தடத்தை பதித்தார். மனிதனை பொறுத்தவரை இது சிறிய காலடி, ஆனால் மனித இனத்திற்கு இது மிகப்பெரிய பாய்ச்சல் என்று கூறினார் ஆம்ஸ்ட்ராங். சுவாமி விவேகானந்தரையும் சகோதரி நிவேதிதாவையும் அன்னையாக இருந்து வழிநடத்தியவரும் ராமகிருஷ்ண மடங்களை ஏற்படுத்தியவருமான அன்னை சாரதாதேவியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1920. இறைத்தன்மையையும் இயற்கையின் மேன்மையையும் உணர அன்னை சாரதாவிற்கு பள்ளிக்கூடம் தேவையற்றதாக இருந்தது. சகோதரி நிவேதிதாவுக்கு இவர் எழுதிய கடிதம் இப்படியாக அமைந்தது. என் செல்ல மகளே நிவேதிதா, பிரபஞ்சத்தின் இசையை இறைவன் எல்லா ஒலியிலும் வைத்திருக்கிறான். அவை அசையும் போது அவற்றை ஒலிக்கச் செய்கிறான். அதோ தெரியும் தட்சிணேஸ்வர், அதற்கு எதிரே இருக்கும் ஆலமரம் தன்னுடைய 1000 நாவுகளால் அந்த இசையை பாடுகிறது என்று ஆலமரத்தின் இலைகளை சாரதா அன்னை அவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்திய மலையேற்ற வீராங்கனை மாற்றுத்திறனாளி அருணிமா சின்ஹா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1989. 2011 ஏப்ரல் 11 நிகழ்ந்தது கொடுமையான ரயில் விபத்து. ஓடும் ரயிலில் கொள்ளையர்களிடம் ஒற்றையாளாய் போராடி ரயிலிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தன் இடதுகாலை இழந்த அருணிமா அங்கிருந்து எழுந்து நம்பிக்கை விஸ்வரூபம் எடுக்க உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் தன் செயற்கை காலை அழுத்தமாக ஊன்றி நின்றார். தண்டவாளத்தில் பேரிழப்பை தொட்ட நான் உலகின் உச்சியில் மீண்டும் புதிதாக பிறந்தேன் என்கிறார் அருணிமா சின்ஹா. 2014 நமது பாரத பிரதமர் அருணிமாவின் சுயசரிதையான பார்ன் அகெயின் ஆன் தி மவுண்டன் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். திரைப்பட இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர் என பல பரிமாணங்கள் கொண்ட எஸ் ஜஸ்டின் செல்வராஜ் என்ற எஸ் ஜே சூர்யா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1968. இவர் இயக்கிய முதல் திரைப்படம் வாலி வெற்றி பெற்றது. பின்னர் குஷி, நியூ போன்ற 20 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்தும் இயக்கியும் உள்ளார் எஸ் ஜே சூர்யா.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போகணும், பலவற்றை மறந்து போகணும். அப்போ தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற நற்சிந்தனையோடு இன்றைய நாளை இனிதே துவங்குவோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் காலை மலர். இன்றும் காலை மலரின் இதழ்களாய் விரிய வருகிறது இதமான பாடல்கள், அருமையான தகவல்கள் இன்னும் பல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர்.

0: செவிச்செல்வம். வழங்குபவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
1: குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு. இந்த நூல் முழுமையா இப்ப கிடைக்கல. ஆனா 1880களில் இந்த நூல் அழியாம இருந்துச்சுன்னு எஸ் வையாபுரி பிள்ளை பதிவு செய்கிறாரு. அவரு புறத்திரட்டுங்கிற நூலை வெளியிட்டாரு. அந்த நூலில் 19 குண்டலகேசி பாடல்கள் இருக்கு. அந்த 19 பாடல்களை எடுத்து அதுக்கு உரை எழுதி குண்டலகேசிங்கிற பேரில் 1964 போவே சோமசுந்தரனார் வெளியிட்டார். குண்டலகேசி நூல் முழுமையாக கிடைக்காததால் நீலகேசி மூலமாக தான் நாம் குண்டலகேசி பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது. குண்டலகேசியோட கதை பௌத்த சமய தேரி கதாங்கிற நூலில் இருக்கு. இந்த கதையை சக்கரவர்த்தி நயனார் தன்னுடைய நீலகேசி பதிப்புரையில் வெளியிட்டிருக்காரு. குண்டலகேசி புத்தர் காலத்தில் வாழ்ந்தவளா கருதப்படுறான். அவள் ராஜகிரகங்கிற ஊரில் வாழ்ந்த கருவூல அதிகாரியின் மகளாக பிறந்தாள். அவளோட உண்மையான பேரு பத்ரா. அவள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கொள்ளைக்காரனான சத்தூக்கன்கிறவனை விரும்பினான். அவனை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டா. அவன் கிடைக்கலனா தற்கொலை செஞ்சு செத்துருவேன்னு அப்பாவை மிரட்டினான். தன் மகள் மேலே உயிரே வச்சிருந்த குண்டலகேசியின் அப்பா தன் மகளுக்கு சத்தூக்கனை திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணாரு. மகளுக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு. குண்டலகேசியும் சத்தூக்கனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் குண்டலகேசிக்கும் சத்துக்கனுக்கும் இடையில முரண்பாடு வந்துச்சு. சத்துக்கன் இந்த முரண்பாடு பெருசாச்சுன்னா நாம மீண்டும் சிறைக்கு போக வேண்டி வருமோன்னு பயந்தான். தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை காப்பாத்திக்க நினைச்சான். அதனால குண்டலகேசியை கொண்டுட்டு அவளோட நகைகளை எல்லாம் எடுத்துட்டு ஓடிடலாம்னு முடிவு பண்ணான். குண்டலகேசியை மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போனான். மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தான். குண்டலகேசிக்கு இது தெரிஞ்சிருச்சு. அவ தன்னை கொல்ல வந்த கணவனை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டான். தன் உயிரா நினைச்ச கணவனே நம்மை கொல்ல வந்துட்டான்னு நினச்சி கவலைப்பட்டா. அந்த காலத்தில் ஜைன சமய துறவிகள் எல்லாம் மலைப்பகுதிகளில் வசித்தாங்க. அவங்க குண்டலகேசியை பார்த்தாங்க. ஜைன சமய துறவிகள் குண்டலகேசிக்கு ஜைன சமய தத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஜைன சமய தத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற குண்டலகேசி அந்த தத்துவத்தை பரப்ப நினச்சா. வாதம் மூலம் சென்ற இடங்கள்ல எல்லாம் ஜைன தத்துவத்தை பரப்புனா. பௌத்த துறவியான சாரிபுத்தர்கிட்ட வாதம் செய்ய முடிவு செஞ்சா. அவ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சாரிபுத்தர் பதில் சொன்னார். கடைசியா சாரிபுத்தர் குண்டலகேசிக்கிட்ட 1 என்பது என்ன அப்படின்னு கேட்டாரு. குண்டலகேசிக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. இந்த 1 என்பது என்னங்கிற கேள்விக்குரிய பதிலாகத்தான் குண்டலகேசி விளக்குற பௌத்த தத்துவம் இருக்குது. புத்தரின் சிந்தனைகளுக்கு உரை எழுதின 6 ஆகச்சிறந்த உரையாசிரியர்களை 6 அணிகலன்கள்னு அழைக்கிற மரபு பௌத்தத்துல இருக்கு. இந்த 6 பேத்துல தமிழக திண்ணாகரும் தர்மகீர்த்தியும் இடம்பெற்றிருக்காங்க. இப்படி காஞ்சிபுர யோகாச்சார பௌத்த சிந்தனையை பரப்புன திண்ணாகர் தர்மகீர்த்தி வழியில குண்டலகேசியும் எழுதப்பட்டிருக்கு. யோகாச்சாரம்ங்கிற சொல் யோகம் ஆசாரம்ங்கிற 2 சொற்களால் ஆனது. யோகம்ங்கிற சொல்லுக்கு தியானம் மன ஒருமைப்பாடுன்னு பொருள். ஆசாரம்னா பின்பற்றுதல். மன ஒருமைப்பாட்டுக்குரிய நடைமுறையை பின்பற்றும் வழிய சொல்ற நெறியா இருக்கிறதுனால இந்த நெறிக்கு யோகாச்சாரம்னு பெயர் வந்துச்சு. இந்த நெறி விஞ்ஞானம்ங்கிற அறிவுணர்ச்சி பற்றி பேசுறதுனால விஞ்ஞானவாதம்னு அழைக்கப்பட்டுச்சு. யோகாச்சார நெறி காலம் அதாவது டைம்ங்கிற ஒன்றை ஏற்றுக்கிறது இல்லை. அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஆத்த சான்றா காட்டுது. ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த தண்ணி இப்போ இல்லை. ஏன்னா அந்த தண்ணி ஓடிடுச்சு. இதே போல நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த நாம இப்போ இல்லை. இந்த சிறிய மாற்றம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் அந்த மாற்றம் பெருசாகும் போது நல்லா தெரியுது. குழந்தையா பிறக்கிறோம், இளமைத்தன்மை அடைகிறோம், மெல்ல மெல்ல மூப்பு அடைகிறோம். இப்படி ஒவ்வொரு நொடியும் பழமை செத்து புதுமை தோன்றுகிறது. தோற்றம் வளர்ச்சி தளர்ச்சிங்கிற வளர்ச்சி போக்கில் கன அழிவு கண்ணுக்கு தெரிகிறதில்ல. ஆனால் அந்த ஒவ்வொரு கன அழிவையும் யோகாச்சார பௌத்தம் கணக்கில் எடுத்துக்குது. இந்த ஒவ்வொரு கன அழிவையும் குண்டலகேசி பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீலிமு வியல்பும் இன்னே மேல்வரு மூப்புமாகி நாலு நாட்சாகின்றாமே நமக்கு நாம் அலாததென்னே அப்படின்னு பதிவு செய்யுது. இந்த பாடல்ல குண்டலகேசி கேட்கிற கேள்வி கூர்மையானது. இப்படி ஒவ்வொரு கணமும் செத்துக்கிட்டு இருக்க நாம ஏன் நம்ம நினைச்சு அழுகிறது இல்லைன்னு கேக்குது. ஆமா, நாம ஒவ்வொரு கணமும் செத்துக்கிட்டே இருக்கிறோங்கிறத நாம மறந்துடுறோம். அதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணுங்கிறதையும் நன்மை செய்யணுங்கிறதையும் யோகாச்சார பௌத்தம் வலியுறுத்துது. நாமும் தான் மாறி பார்ப்போமே, நன்மைகள் பல செய்து பார்ப்போமே.
0: செவிச்செல்வம். வழங்கியவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற

0: நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது

0: வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNews சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு. காலை மலர் நிகழ்ச்சியில் இனி தெரிந்து கொள்வோம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,134 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய் 90 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 75.14 அடியாக உள்ளது.

காலைமலர் நிகழ்ச்சியில் இணைத்திருந்து கொள்வோம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்திரிக்காய் அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 46, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 96, சேனைக்கிழங்கு 56. சேப்பங்கிழங்கு 56 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30, கேரட் 30, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1.45, எலுமிச்சை பழம் 1.4 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்ச் 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: பரபரப்பான இந்த காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப நேரம் செல்போன் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதை தவிர்க்கறதுக்கு பெரியவங்க நம்ம என்ன செய்யணும் டாக்டர்?
1: மொபைல், டிவி அண்ட் கிட்ஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா இப்போ இது வந்து ஒரு இன்செப்பரபிள் காம்பினேஷன் ஆயிடுச்சு. மொபைல் போன் இல்லாம குழந்தைங்கள வளர்க்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் வந்து ஒரு டாக்டரா ஒரு மனநல மருத்துவரா வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஏன் கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்டாலும் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்காங்க, வீட்டில் வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, டவுன்ல இருக்காங்க, வெளியில விளையாட விட முடியாது, பிசிக்கல் சேஃப்டிக்கு நம்ம வந்து வீட்டிலேயே வச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ன்றது தேவைப்படுது அப்படின்றதுதான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து கம்ப்ளீட்டா இதை எராடிகேட் பண்ண முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது, அதை எப்படி நம்ம வந்து ஹெல்தியா கொண்டுட்டு போலான்னு பாக்கணும். சோ குழந்தைங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னுலாம் தெரியாது. என்ன வருதோ என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு டிவைஸையுமே ஒரு குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உட்காந்து பேசணும், இதுல நீ இது இது பண்ணலாம் இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்களோட டிவைஸை நம்ம ரெகுலரா மானிட்டர் பண்ணணும், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று

0: அண்டமா பாத்துட்டு இருக்காங்கன்னு விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, கேஜி இல்ல ஈவன் பிரைமரி ஸ்கூல் வரைக்குமே இருக்கும்போது, அந்த டைமை லிமிட் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசுக்கெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுக்கறதே ஜாஸ்தி. இதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் டைமையுமே நம்ம எப்படி கொண்டு போலாம்னா, ஒரு என்கேஜிங்கா கொண்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ட்ராக்டிவான வீடியோ, இல்லைன்னா நம்ம கூட உட்காந்து பேசுறது, அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றத நம்ம அவங்க கூட உட்காந்து பேசும்போது என்ன அவங்க டிவிலேயோ போன்லயோ என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். அது ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வரைக்கும் கொண்டு போகாம இது நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு அடிமை ஆகாத மாதிரி நம்ம கொண்டு போறதுக்கு ஈக்குவல் இன்டர்வெல்ஸ்ல வேற ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து போனை தவிர புக்ஸ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்துங்க, கேம்ஸ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்துங்க, மித்தவங்களோட சேர்ந்து வெளியில விளையாடுறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா இப்போ வெளியில அனுப்ப முடியாது, அதுலதான் பிரச்சனை, அதனாலதான் நான் வீட்டுல உட்கார வச்சிருக்கேன், அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக தான் நான் போன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம வேற நிறைய யூஸ் பண்ணலாமே. இப்போ ஓகே, போன்ல வந்து விஷுவலா நிறைய இடத்துல இது வர்றதுதான் ப்ராப்ளம்ன்றப்போ, ஒரு ஆடியோ ஸ்டிமுலேட்டிங் டிவைஸ் லைக் ரேடியோ மாதிரியான டிவைஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை அவங்களுக்கு பழகி விடலாம், புக்ஸை பழக்கி விடலாம். அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு புக்ஸை பழக்கி விட்டோம்னாலே மித்தது மேல ஆர்வம் கம்மியாகும். The only treatment to a bad addiction is to have a good addiction. அதாவது நமக்கு வந்து ஒரு தீமையான ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னா, ஒரு நல்ல விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாதான் அதுல இருந்து வெளியில வர முடியும். ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசிங்க. பேரண்ட்ஸோட டைமுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. பட் அதுக்காக நீங்க உங்களோட கரியர்லாம் விட்டுட்டு கூடவே இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க இருக்கிற டைமை குவாலிட்டியா யூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ அந்த இருக்கிற டைமை குவாலிட்டியா எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டேயை பத்தி குழந்தைகிட்ட சொல்லுங்க. குழந்தையோட டே எப்படி போச்சுன்றத கேளுங்க. என்ன எப்படி போச்சு அப்படின்னு கேட்டோம்னா பெருசா பதில் வராது. அப்போ நம்ம என்னெல்லாம் கேட்கலாம்னா, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, என்ன விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, உனக்கு இன்னைக்கு சோகமா என்னெல்லாம் விஷயம் நடந்தது, இப்படின்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது குழந்தை சிரிக்கும் இல்ல சொல்லாது. ஆனா இதை நம்ம ரெகுலரா பழக்கப்படுத்தும் போது குழந்தை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுலயே வந்து நம்ம போன்ல என்ன பார்த்தாங்க, டிவியில என்ன பார்த்தாங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதுல லைக் ஃபிளாகிங்கான ஒரு விஷயம், இந்த போன்ல நான் வந்து இந்த புதுசா கேமை டவுன்லோட் பண்ணேன், இல்ல புதுசா யாரோ என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்படி எல்லாம் சொல்றாங்கனாலும் நம்ம அதுல இருந்து அந்த ஒரு விஷயத்த கண்காணிச்சு அதை நம்ம வந்து அவங்கள அதுல இருந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து மொபைல் டிவி ஆன விஷயத்த நம்ம வாழ்க்கையில இருந்து விளக்க முடியாது, பட் அதோட சேர்ந்து எப்படி பாதுகாப்பா வாழ்றதுன்னு கத்துக்கிறதுக்கான முயற்சி.
1: போதை பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நாளை மருத்துவ நேரத்துல சொல்ல இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர் நிகழ்ச்சியோடு. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இந்த மாதம் 22 தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து வட்ட அலுவலக வளாகங்களில் உள்ள இ சேவை மையங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான இ-KYC சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-KYC பதிவு செய்யாதவர்கள், 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகள், பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் இம்முகாமை பயன்படுத்தி இ-KYC பதிவை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

பெரம்பலூர் மாவட்டம் புதுக்குறிச்சி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது என சிறுவாச்சூர் உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். நேர்களை உங்கள் நினைவிற்கு, அரியலூர் மாவட்டத்தில் பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர் மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. என்னைக்கு எங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் 25ஆம் தேதி ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும், 1/8/2026 அன்று ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும், 8/8/2026 அன்று செந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும், 16/8/2026 அன்று தாப்பளூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் முகாம்கள் நடைபெற உள்ளன. முகாமில் கலந்து கொண்டு அரசு சேவைகளை எளிதாக பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தெரிந்து கொள்வோம் வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். காலைமலரை நிறைவு செய்ய பாடல் வருகிறது.

சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதான உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாக சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் விளையாட்டு தற்போதைய யூரோப் வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரை தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதுல வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் IM டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கார்ல்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலக பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலக பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்தமட்டில் இந்தியாவிலிருந்து கொனேரி ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரைத் தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று
வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப்

போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில் தொழில்முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர் அவர் 1972ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரை தொடர்ந்து கேரி காஸ்பரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000ஆம் ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரை தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன் இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ் 2024ஆம் நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு 1 முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டி தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபக திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு

0: பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே தனசேகர் அவர்கள்.
2: திரையிசை பாடல் கேட்கலாம். சதுரங்கம் திரைப்படத்திற்காக கே சுஜாதா பாடிய பாடல்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லியில் அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். Monsoon session of Parliament begins today. Government seeks cooperation of all political parties for smooth functioning of Parliament. President Draupadi Murmu to hold delegation level talks with the Moldovan counterpart Maya Sandu in Chisinau today. Madhya Pradesh cabinet approves uniform civil code bill, tribal community

உதிக்கும் சூரியனை போல உங்க வாழ்க்கை நன்கு மிளரட்டும். இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் இதய ராகம்.

கேட்டுட்ருக்கோம் திருச்சி முதல் அலைவரிசையில் இதயராகம். இதயராகத்தில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெரம்பலூர் பாலா அமரன் படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசைகள் இதயராகம். இதயராகத்தில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சண்முகம், ரேகா, ஷபரி, மதுமிதா, குட்டி, நிகாரிகா, டக்லைஃப் படத்திலிருந்து.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இதயராகம். நேர்களின் நினைவிற்காக இன்று காலை 9 மணிக்கு நம்ம திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் வலம் வர இருக்கிறது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் ஓக்கல், நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் வயலின், டி ஆர் சுந்தரேசன் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா கஞ்சிரா. இதே ரகத்தில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ். கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் இனிமே.

8:47 இணைந்திருக்கிறோம் திரு சிவானொலி முதல் அலை வரிசைகளில். இன்று காலை 10:30 முதல் அலைவரிசையில் ஒரு பட பாடல்களில் கேட்டு ரசிக்கலாம் இதயத்தை திரடாதே பட பாடல்களை. 10:45 உற்சாகம் உச்சம் வெற்றி கொடி கட்டு இளம் தொழில் முனைவர் என் லாவணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 10:50 வரும் பாடல் இடம்பெற்ற படம் தலைவன் தலைவி.

8:59 நிமிடத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் இதயராகம். முதல் அலைவரிசையில் இன்று மதியம் 12:10 சங்கீத சாரல் வானொலிக்கு 90 பன்னிசை பாடகர் மு சிவனேசன் ஓதுவார் அவர்கள் பாடி வழங்கும் இசை விளக்கம். இன்றைய வேளாண் அரங்கில் முருங்கையில் மதிப்பு கொட்டு பொருட்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள்.

இந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலை வரிசையில் நேர்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 மணப்பாறை க சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் இருந்து திரைக்களஞ்சியம் வலவர காத்திருக்கோ. இணைந்து இருங்கள், இசைந்து இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அரங்கிசை சென்னையிலிருந்து.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ராகம் சாவேரி ஆதிதாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:27 15 அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிறைவாக மஹித பிரவருத என தொடங்கும் தியாகராஜரின் லால்கொடி பஞ்சரத்ன கீர்த்தனை, காம்போஜி ராகம், திரிசிர திரிபுட தாளம்.

அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கண்ணியத்துடன் நடைபெறுவதை அனைத்து உறுப்பினர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டம் இயற்றுதல் மற்றும் பிற நாடாளுமன்ற பணிகளை நிறைவு செய்ய வேண்டியது உறுப்பினர்கள் அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும், பொதுமக்களின் நம்பிக்கையை இது மேலும் வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவை இன்று தாக்கல் செய்கிறார். தமிழ்நாட்டில் சிகிச்சையின் போது நோயாளிகள் உயிரிழப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக மாவட்ட வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அக்குழுக்களின் பரிந்துரையின்படி சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனை காக்க அரசு செயலாற்றி வருவதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் சிறுபான்மையினர் நலம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பனை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் எண்ணெய் பனை கன்றுகளை வாங்கி பயன்பெறுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கத்திட்ட செயலகத்திற்கு பொருள் இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 430,000 பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் மானிய விலையை

0: எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதுடன் ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 5,250 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் இருந்து எம் செல்வராஜ்.
1: திருச்சி மாவட்டத்தில் மின்னணு குடும்ப அட்டைகளில் இதுவரை கைரேகை பதிவு செய்யாத உறுப்பினர்கள் அந்தந்த நியாயவிலைக் கடைகளில் உடனடியாக மின்னணு பதிவை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 2,25,149 பேர் இதுவரை தங்களது கைரேகை பதிவை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு இந்திய ரூபாய் மதிப்பின்படி 4,814 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது இடம் பிடித்த அர்ஜென்டினாவிற்கு இந்திய ரூபாய் மதிப்பின்படி 3,177 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்த ஸ்பெயின் அணிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலகக்கோப்பையை வழங்கியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேயர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்கள் உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு அறிமுக நேயர்களுக்காக 240 102 1 ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246 102 1. திருச்சி வானொலி அலைவரிசைகள் நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, நிழலும் நிஜமானது. அதாவது நிழலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு எப்பயோ நிஜமாவே தெரிஞ்சிருக்கும், நிஜம்னு நினைச்சிருப்போம். அந்த நிஜமானது வந்து என்னவா நீங்க நினைச்சு பயந்தீங்க, நீங்க அலறி அடிச்சு ஓடுன தருணம் எது அப்படிங்கறதான் இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் என்னன்னா 431 அப்படிங்கிற திருச்சியின் முன்னெடுப்பேனோடு 240 102 1 மற்றும் 246 102 1.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்று ஒருபட பாடல்களில் இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடலை நிறைவு செய்ய வருகிறது பாடல்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஒருபட பாடல். இனி கேட்கலாம்.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடி கட்டு. உங்கள்ல எத்தனை பேருக்கு சுய தொழில் செய்யணும், நாமளும் ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு? கண்டிப்பா 100ல 90 பேருக்கு இந்த ஆசை இருக்குங்க. ஆனா அந்த ஆசையை நிஜமாக்க நாம என்ன பண்றோம்? ஐயோ, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? நமக்கு அவ்வளவு திறமை இருக்கா? நமக்கெல்லாம் பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? முக்கியமா அதுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் முதலீடு வேணுமே, அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? இப்படி நமக்கு நாமே 1000 கேள்விகளை கேட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்து பின்வாங்கிடுறோம். குறிப்பா நம்ம பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு மேடைக்கு மேடை பேசுறோம். ஆனா நிஜத்துல பல பெண்கள் தங்களோட லட்சியங்களை குடும்பத்துக்காகவும் பயத்தாலையும் சமையல் அறைக்குள்ளேயே புதைச்சு வச்சிடுறாங்க. பிசினஸ்னா ஏதோ பெரிய கண்ணாடி ஆபீஸ் எல்லாம் செட் பண்ணி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கோட்டு சூட்டு பூட்ஸ்னு போட்டு பண்றது மட்டும்தான் பிசினஸா என்ன? இல்லவே இல்லைங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கைகளால செய்யக்கூடிய சின்ன சின்ன கைத்தொழில் கூட இன்னைக்கு பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யற பிராண்டா மாறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம தினமும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டை சுத்தமா வச்சுக்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறோம்? ஃபுளோர் கிளீனர், பாத்திரம் தேய்க்கிற டிஷ்வாஷ் ஜெல்லு, துணி துவைக்கிற வாஷிங் லிக்விட்னு, இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு நாளாச்சும் இருக்க முடியுமா? இதையெல்லாம் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி தான் தயாரிக்கணுமா என்ன? நம்ம வீட்டு பெண்கள்

0: நினைச்சா தங்களோட சின்ன இடத்துல இருந்தே குறைந்த முதலீட்டுல மிக தரமா இத தயாரிக்க முடியும்னு நிரூபிச்ச போன வாரம் இதே நாள்ல நம்ம சந்திச்ச சூப்பர் விமன் இளம் பெண் தொழில் முனைவோர் லாவண்யா உங்களுக்கு ஞாபகம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் ஏன் சுயசார்போட இருக்கணும், அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியம், அதோட அவங்க தயாரிக்கிற பொருட்களை பத்தியும் பகிர்ந்திருந்தாங்க. அவங்க ஒன்னும் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி போட்டு ஏசில எல்லாம் உட்காந்து பிசினஸ் பண்ணலங்க. நாம தினசரி பயன்படுத்துற பொருட்களை தரமா தயாரி ஒரு பிராண்டா மாத்தி சாதிச்சிட்டு இருக்காங்க. பிசினஸ் பண்ண காசு மட்டும் முக்கியம் இல்ல, உழைப்பும் தெளிவான ஐடியாவும் தான் முக்கியம்னு நிரூபிச்ச அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம்.
1: நேர்களுக்கு வணக்கம். பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா நல்லா இருக்கும், செய்யலாம் அப்படின்னு தோணும். வேற ஒருத்தட்ட பதில் சொல்லி கையை கட்டி நின்று மாசம் மாசம் சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்மளால என்ன முடியும் நம்மளே செஞ்சு நமக்கு நாமே ஒரு ராஜாவா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது பொதுவான விஷயம் தான். பட் ஆனா எல்லாராலையும் அது முடியுதான்னா அது பெரிய கேள்விக்குறி. நம்ம செய்யலாம்னு நினைப்போம், ஆனா 1000 தடை இருக்கும், நமக்குள்ளேயே நிறைய மனத்தடை இருக்கும். அப்புறம் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து இல்ல தயங்கி தயங்கி நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகளை நம்மளே வந்து மறைச்சு வச்சுப்போம். அப்படி அந்த மறைச்சு வச்சுட்டு இருக்க திறமைய ஒரு தூண்டுகோலா இருந்து தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும். அது மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சின்ன தூண்டுகோல் மாதிரி அவங்களோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நமக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஒருத்தங்களை சந்திக்கிறோம். ஒரு இளம் தொழில் முனைவோர் லாவண்யா தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: இப்ப என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் மொத்தமா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: ஃப்ளோர் கிளீனர்ஸ்ல மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ் வாஷ் ஜெல், வாஷிங் லிக்விட் கம்மி குவான்டிட்டில இருந்து பல்க் குவான்டிட்டி வரைக்கும் சப்ளை பண்றோம். அதோட கண்டிஷனர், ஹேண்ட் வாஷ் பண்றோம், அது கிளாஸ் கிளீனர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: இப்போ இந்த டிஷ்வாஷரா இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், இது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு. இது இதை எங்க உட்காந்து நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க?
2: இல்ல, நம்ம வீட்டுல பக்கத்துல ஏரியா இருக்கு சார், லான் இருக்கு, அதுலதான் ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட். அங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூனிட் தனியா ஆரம்பிச்சிருக்கோம் சார், ராமலிங்க நகர்ல இருக்கு.
1: இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான பேஸ் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்குறீங்களா? அதுல எல்லாம் வாங்கும்போது அதுல என்ன எவ்வளவு கவனத்தோட வாங்குறீங்க? இப்ப வியாபாரம் நுணுக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுலயும் தெரியணும், நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல சரியான ப்ராடக்ட் வாங்கணும், சரியான விலையில வாங்கணும், இது எல்லாமே இருக்கு. ஏன்னா உங்களோட ப்ராடக்டோட மார்ஜின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதுல எல்லாம் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது?
2: எடுத்தோட்டி ஒரு வெண்டரை பார்த்து ஒரு வெண்டர்ட்ட மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்றது கரெக்டா இருக்காது சார். ஒரு 4 வெண்டர்ட்ட நம்ம பிரைஸ் கேட்கணும், ப்ராடக்ட் வாங்கி பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும், அப்படி பார்த்துதான் செலக்ட் பண்ணிருக்கோம் சார்.
1: ஒரு 4-5 பேரை நம்ம பார்த்து அவங்களோட பொருள் எல்லாம் வாங்கி
2: யூஸ் பண்ணி பார்த்து எது அதுல பெஸ்ட்னோ அந்த பெஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்றது பெஸ்டா வருது
1: சார். இப்போ நம்ம பொதுவா இப்ப இது மாதிரி வாங்கும் பொழுது சில சமயம் என்ன ஆகும், நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு தட்டை வாங்குவோம் இல்ல ஒரு தட்டை கொடுப்போம், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம், அதாவது நம்ம ஏமாந்த போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சில சமயம் பிரைஸ் நம்மள இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு?
2: கண்டிப்பா இருக்கு சார். கஸ்டமர் வந்து வெவ்வேறு விதத்துல வராங்க. இப்ப ஒரு கஸ்டமருக்கு உடனே ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், இதே இன்னொரு கஸ்டமருக்கு வந்து ஒரு 4-5 டைம் யூஸ் பண்ணாதான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அதுக்குள்ளே அவங்களோட டிஸாட்டிஸ்பாக்சனும் சொல்லுவாங்க, இது மாதிரி சரியில்லையே என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கான நம்ம சொல்யூஷனும் கொடுக்குறோம்.
1: இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லான்ல இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னீங்க, இப்போ ஒரு குடோன் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு யூனிட் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க, இதுக்கு இந்த மாதிரி யூனிட் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இது பண்ணீங்களா இல்ல அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அந்த இதை ஸ்டார்ட் பண்ணீங்களா? யூனிட் ஸ்டார்ட்
2: பண்ணல, பேசிக் இப்போதைக்கு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் போல, பட் போறது பெஸ்ட் தான். ஒரு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க லேடிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி போறது பெஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
1: இப்போ எவ்வளவு பெரிய இடத்துல இப்போ இந்த இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த யூனிட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்ட?
2: 1500ல தான் சார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்னென்ன
2: சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட்ஸ் தான் வைக்கிறாங்க, அங்கேயும் நாங்க ரீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப
1: அவங்க வந்து இதை எப்படி ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட வாங்கி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் பண்றாங்க.
2: கஸ்டமர் அவங்கள்ட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்கன்றத பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க.
1: சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே இப்ப யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் தோணும் இல்ல இப்ப இந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்றதுக்கு இன்னும் பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இதுல ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கு நடுவில் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது இதே இதை வேற யாராவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பண்றாங்களா வேற யாராவது?
2: கண்டிப்பா பண்ணலாம்.

0: சார், நிறைய பிராண்ட்ஸ் பண்றாங்க, நல்ல குவாலிட்டியில நம்ம கொடுக்கணும். கடைசி வரைக்கும் அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ரேட் குறைக்கிறோன்றதுக்காக குவாலிட்டியை நம்ம இது பண்ணக்கூடாது. பெஸ்ட் குவாலிட்டியில எந்த ஹெல்த் டெஃபிஷியன்சி வராம பண்ணணும்.
1: இப்போ ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது கூட ஒரு விஷயம்னு வச்சுப்போம். தொழிலை ஆரம்பிக்கிறதே பெரிய சாதனை முதல்ல. ஆனால் நிறைய பேர் ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு மேலே அதை ரன் பண்ண முடியாமல் குவிட் பண்ணிடுவாங்க, இல்லை அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை வேற யார்கிட்ட கூறுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த தொழிலையும் அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கும். நம்ம எல்லா நேரமும் ஒரே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சேல்ஸ் இருக்குமானா இருக்காது. சில சமயம் டல்லாக இருக்கும், சில சமயம் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
0: ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்தாலே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் சார். நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நமக்கு லாபம் வந்துடணும்னு நம்ம பார்க்கக்கூடாது. கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணணும், அதுதான் சொல்லுவேன். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அதோட லாபம் கண்டிப்பாக கிடைக்குது.
1: நுகர்வோர் தான் ரொம்ப முக்கியமான ஆள் ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும். இப்போ நீங்கள் என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் பண்ணால் கூட இன்னொருத்தவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, அதுதான் வந்து சாலிடாக நிற்கும். ஏன்னா அதை ரொம்ப கிரெடிபிளான ஒரு விளம்பரமாக இருக்கும். நீங்கள் பண்ணுற விளம்பரத்துக்கு இருக்கிற கிரெடிபிள் விட அவங்க சொல்ற விளம்பரத்துக்கு தான், மூணாவது நம்பர் சொல்ற விளம்பரத்துக்கு தான் கிரெடிபிலிட்டி இருக்கும். அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சி செய்யணும் ஒரு ப்ராடக்ட்டை? ஏன்னா நீங்க சொல்றப்பல ரொம்ப முக்கியமானது ஒரு ப்ராடக்ட்டோட பிரைசிங் ரொம்ப முக்கியம், ஆனா குவாலிட்டியும் அதோட ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? உங்க நுகர்வோர்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க அவங்கள்ட்ட அவங்களோட நடக்கிற உரையாடல்கள் அதெல்லாம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். இப்போ சப்போஸ் அவங்களே வந்து எனக்கு பிடிக்கல, இதுல இந்த ஃபால்ட் இருக்கு
1: வாங்குறவங்களும்
0: எடுக்கிறதுக்கும் தனி வெப்சைட் இருக்கு. அதுல நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் டீடைல்ஸ் வந்து சேவ் ஆகிரும். நம்ம அந்த டேட்டா வச்சு நம்ம அகைன் அவங்களுக்கு இப்ப சப்போஸ் ஆஃபரோ ஏதோ போட்டா கூட அவங்களுக்கு திருப்பி ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு.
1: சரி, உங்களோட இந்த தயாரிப்புகளோட பேர் என்னன்னு வச்சீங்க நீங்க?
0: கிளீன் சோ சார்.
1: இது எந்தெந்த இடத்துல இருந்து உங்களை வந்து அவங்க வந்து தேடி உங்க பொருளை வாங்கலாங்க?
0: எங்களோட ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா இங்க வயலூர் ரோட்ல ராமலிங்க நகர்ல 6th கிராஸ்ல லொகேட் ஆயிருக்கு. 9087044426. நீங்க வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணாலே எங்களை இன்ஸ்டாகிராம்ல கிளீன் சோ கேர்ன்ற இன்ஸ்டா பேஜ்ல எங்களை ஃபாலோ பண்ணலாம்.
1: இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டரா இருக்கிறவங்க இல்ல இப்பதான் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, உண்மையிலேயே நம்ம பண்ணோம்னா தான் நம்ம முன்னேற முடியும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா ஒரு தொழில் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சிக்கல் வரும், அதை எதிர்கொள்றது ரொம்ப முக்கியமானது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், நம்ம எப்படி ஜெயிக்கலாம்?
0: கண்டிப்பா எல்லா விமனுமே வந்து அவங்க இண்டிபெண்டா இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கணும். இந்த தயக்கத்தை விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் எல்லா பிரச்சனையுமே வரும், எந்த தொழில்னாலும் பிரச்சனை இல்லாம எதுவுமே இருக்காது. அந்த தயக்கத்தெல்லாம் விட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து பொறுமையா இருந்துதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அதனால வெயிட் பண்ற அந்த பக்குவம் வேணும், ஹானஸ்டா இருக்கணும், நம்ம நேர்மையா இருக்கணும் தொழிலுக்கு. அதே மாதிரி ஃபேமிலி சைடும் அந்த சப்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேமிலிக்குமே ஒரு ரெக்வஸ்டா கூட வைக்கிறேன், எல்லா விமன்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க அவங்க இருக்க விடுங்க அவங்கள.
1: சரி, ஓகே, உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தொழிலை இன்னும் சிறப்பா செய்யணும், இன்னும் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி வானொலி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
0: தேங்க்யூ சார். நன்றி, நன்றி.
2: நம்ம வீட்டு சமையல் அறையில தினசரி வாழ்க்கையில நாம பயன்படுத்துற ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷ் ஜெல், வாஷிங் லிக்விட கூட ஒரு பிராண்டா மாத்தி சாதிக்க முடியும்னு ரொம்ப அழகா எளிமையா சொல்லி கொடுத்திருக்காங்க இளம் பெண் தொழில் முனைவோர் லாவண்யா. பிசினஸ் பண்ண பெரிய படிப்பு, லட்சக்கணக்கில் பணம், பரம்பரை பின்னணி இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிற தெளிவும் நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் இருந்தாவே போதும். தடைகளை கண்டு பயப்படாதீங்க, தடை கற்களை கூட நீங்க சாதிக்கிறதுக்கான படிக்கட்டுகளா மாத்துங்க. பெண்கள் நினைச்சா சமையலறையும் ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் தான். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரக்ஷனா சரவணன். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது.
0: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

ಕಡಿಮೆ ನೀದ ಸಾಂಗ್ ನಿಂತ ಕಡಿಮೆ.

0: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சட்டம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.

சக்காத்தடிக்கு வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல.

தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமாரமணன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 12 மணி. மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
1: குறளமுதம்
2: இடனறிதல் 50ஆம் அதிகாரம் 3வது குறட்பா.

தகுந்த இடத்தை அறிந்து கொண்டு பகைவர்களோடு போராடுதலை சிறப்பாக செய்தால் அவர்க்கு எதிர்நிற்க ஆற்றாதவரும் போரிட்டு அவரை அழிப்பர்.

0: தாளமுதம் கேட்டீர்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: உங்க வீட்டுல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்லனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வீணா போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ?
5: என்ன பண்ணுவேன், பழைய பொருளை தூக்கி போட்டுட்டு புது பொருள் வாங்குவேன். இப்பதான் நிறைய ஆஃபர் தள்ளுபடின்னு ரொம்ப கம்மியான விலையில பொருள் கிடைக்குது, நிறைய புது புது டிசைன்ஸும் வருது. அப்புறம் யாராவது பழைய பொருளை வச்சுப்பாங்களா?
4: இப்ப நம்ம எல்லாம் இந்த எண்ணம் ரொம்ப இயல்பாயிடுச்சுல. ஆனா ஒரு பொருளை புதிதா உருவாக்குறதுக்கு இயற்கை எவ்வளவு பெரிய விலை கொடுக்குதுன்னு தெரியுமா உனக்கு?
5: அப்படியா, என்ன சொல்ற, ஒன்னும் புரியலையே.
4: ஒரு சாதாரண பருத்தி ஆடைய தயாரிக்கிறதுக்கு 1000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு மொபைல் போனை உருவாக்குறதுக்கு பூமிக்கடியில இருந்து பல அரிய உலோகங்கள் எடுக்கிறாங்க. தொழிற்சாலைகள்ல மின்சாரம் பயன்படுத்தப்படுது, எரிபொருள் செலவாது. அதுக்கப்புறமா அந்த பொருள் நம்மள்ட வந்து சேர்றதுக்கு பல 100 கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் கூட வருது. ஆனா நம்ம பழசுன்னு தூக்கி போற பொருட்கள்லாம் வெறும் குப்பையா மட்டும் மாறுறது கிடையாது. குறிப்பா மின்னணு கழிவுகள், அதாவது இவேஸ்ட், இன்னைக்கு உலகம் முழுக்க இது ஒரு பெரும் சவாலாவே மாறிட்டு இருக்கு. அதுல இருக்கிற ரசாயனங்கள் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துது. சில பொருட்கள் 100 ஆண்டுகள் ஆனா கூட முழுசா மக்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய மிக எளிய ஆனா பயனுள்ள ஒரு

0: செயல் இருக்கு.
1: அப்படியா, என்னது?
0: அதுதான் பழுது பாக்குற பழக்கம். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தலாம். மின்னணு சாதனங்கள் பழுதாகிட்டா அதை பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்தலாம். மொபைல் திரையோ பேட்டரியோ பழுதானா முழு மொபைலையும் மாத்தணும்னு அவசியம் இல்லையே. நம்ம பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஒரு பொருளை அவ்வளோ எளிதா தூக்கி போட்டு மாட்டாங்க. பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்தி பயன்பாடு முடிந்த பிறகும் கூட வேற ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்து பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அந்த தலைமுறை வளங்களை மதிக்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க ரிப்பேர், ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிற கொள்கை அதிகமா வலியுறுத்தப்படுது. அதுல முதல் முக்கியமான படி ரிப்பேர், அதாவது பழுது பார்த்து பயன்படுத்துறது. ஏன்னா ஒரு பொருளோட ஆயுளை நீட்டிக்கிறது புதிய பொருள் தயாரிக்க வேண்டிய தேவையை குறைக்குது. அதனால இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படுது. இது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்ப செலவுக்கு கூட நல்லதுதான். தேவையற்ற செலவுகள் குறையும், குப்பைகள் குறையும், இயற்கையும் பாதுகாக்கப்படும். சுற்றுச்சூழலை காப்பது அப்படிங்கறது பெரிய திட்டங்களாலையும் பெரிய முடிவுகளாலையும் மட்டும் சாத்தியம் கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சிறிய முடிவுகள்ல இருந்துதான் தொடங்குது. அடுத்த முறையாவது ஏதாவது ஒரு பொருள் பழுதானுச்சுன்னா உடனே புதுசா வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காம இத பழுது பார்த்து இன்னும் கொஞ்சம் காலம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாப்போம். அந்த ஒரு சிறிய யோசனை நம்ம பணத்தை சேமிக்கும், இயற்கை வளங்களை காக்கும், அதை விட முக்கியமா வருங்கால தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை விட்டு செல்ல நமக்கு உதவும். பழுது பார்த்து பயன்படுத்துவோம், வளங்களை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் மாலதி அவர்கள் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சங்கீத சாரல். எம் சிவனேசன் அவர்களின் பன்னிசை பாடல், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். வானொலிக்கு 90 பன்னிசை பாடகர் எம் சிவனேசன் ஓதுவார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: பன்னிசை பாடகர் மு சிவனேசன் அவர்களே,
3: வணக்கங்க ஐயா.
2: உங்களுக்கு இந்த பன்னிசை பாடல்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது?
3: நான் 10வது வகுப்பு படித்து முடித்தோன்னே 2004 அடியனை வந்து என்னுடைய சகோதரர் அரசு இசைப்பள்ளியில் நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போகும்பொழுது அங்கேருந்த தலைமை ஆசிரியர் என்னை பாட சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுதுக்கு எனக்கு வந்து சங்கீதம் எந்த அடிப்படையும் தெரியாதனால ஒரு திரை இசை பாடலை பாடினதுக்கப்புறம் குரல் வளம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் நாதஸ்வரம் கற்றுக்கிறீங்க, நீங்கள் திருமுறை கற்றுக்குன்னு சொல்லிட்டு திருமுறை கற்றுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 3 கற்றுக்கிட்டேங்கய்யா, அதுதான் என்னுடைய முதல் துவக்கங்கய்யா.
2: அதுக்கப்புறம் மேல் படிப்பு இந்த இசையில் வேற எங்கே படிச்சிங்க?
3: திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் அடியன் வந்து இளங்கலை பட்டதாரியாக அடியன் பயின்றேன் ஐயா. அதனைத் தொடர்ந்து மேலும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து அங்கு மேற்கொண்டு திருமுறையை நீ மெருகேற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 அடியன் கற்றுக்கொண்டேன் ஐயா.
4: தேவார திருவாசக பதிகங்களே நீங்கள் இப்போ நமக்கு தமிழிசை அப்படின்னு எடுத்துட்டாக்க, அதில் மரபு இசையில் நல்ல இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் வருது. இதுக்கு உண்டான அந்த நால்வர் நமக்கு இருக்காங்க, அந்த நால்வர் அருளிய பதிகங்களை நீங்கள் அந்தந்த

0: இப்போ ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் அந்த க்ஷேத்திரத்தில் பாடப்பட்ட பாடல், ஓதுவார் மூர்த்திகள் பாடிய பாடல், அந்த முறையாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களா?
1: இது வந்து நமக்கு பார்த்தோங்கண்ணாங்கய்யா, அரசு இசைப்பள்ளிகளில் ஒரு திட்டமிட்ட வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் மட்டுமே இருக்குது. அந்த பாடத்திட்டங்கள் வந்து நம்மள வந்து திருமுறை பாடுவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு கல்விக்கூடம் மட்டுமே தவிர, மிகமைப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுடைய தேடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால், இப்போ ஐயா சொல்கிற மாதிரி நம்ம சந்த மரபுகள் பழமையான சேத்திரங்களுக்கு போய் நம்ம பாடும்பொழுது அங்கே பாடப்பட்ட பாடல்களை வந்து நம்ம பாடுறதுக்கான தகுதி நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நமக்கு அடிப்படையான தேவைகள் இருக்கக்கூடிய அந்த சந்த மரபுகளை முறைமைப்பெற நம்ம அடிப்படையாக கற்றுக்கணும். இந்த அடிப்படையாக நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எந்த சேத்திரத்துக்கு போனாலும் அந்த திருப்பதிகம் இந்த கட்டளை பதத்தில் தான் அமையப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு சீர்காழிக்கு நம்ம போகிறோம், தோடுடைய சிவன் பாடப்பட்டிருக்கு. அப்படியே அங்கிருந்து நம்ம திருவேலி மொழியில் வரோம் அப்படின்னா நட்டப்பாடைப்பண்ணில் அங்கே ஒரு திருப்பதிகம் பாடப்பட்டிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த கட்டளை பதங்களோட ஒப்புமையை நமக்கு தெரியணும்னா, நம்ம கசடார கற்கும் பொழுது மட்டும்தாங்க நம்ம எந்த சேத்திரத்துக்கு எந்த பதிகத்தை பாடணும்னு நினச்சாலும் நம்ம பாடுறதுக்கான சூழல் நமக்கு அமையும். அப்படிங்கும் போது இந்த அடிப்படையான பாடத்திட்டம் வந்து நமக்கு போதியமானது அப்படிங்கிறது சாத்தியமானது ஒன்று கிடையாது. மேற்கொண்டு நம்மளுடைய அடுத்தடுத்த கல்வித்திறனை மேம்படுத்திக்கொள்ள அடுத்தடுத்த பல்கலைக்கழகமோ அல்லது பாடசாலையோ அல்லது மூத்த ஊதுவாமூர்த்திகளிடம் பாடமாகவோ நம்ம கற்கும் பொழுது தாங்க அது நம்மளுக்கு கைவந்த கலையாக மாறும்.
2: ஆண்களும் பெண்களும் இருபாலரும் கோவில்கள்லேயும் வேலையில் இருக்காங்களா?
1: ஆ, இருக்காங்க ஐயா. இதுக்கு முதல் காரணமே வந்து பன்னிரு திருமுறைகளில் வந்து பதிகங்களில் மூத்த திருப்பதிகமாக விளங்கக்கூடியது காரைக்கலம் ஏற்பாடுன்னு தான். முதல் முதல்ல இறைவனை புகழ்ந்து பாடியது முதல் பெண்கள் தான். அதனைத் தொடர்ந்து தற்காலத்தில் ராஜராஜ சோழன் மீட்டெடுத்த பிறகு அந்த பன்னிசையை மீட்டு பன்னிசை மரபை மிட்டமைத்து கொடுத்ததும் அந்த பெண்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு இசைப்பள்ளிகளில் இருபாலரும் திருமுறைகளை முறைமையாக பயிலலாம். அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முறைமை பெற பயிலலாம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னா, இந்த திருமுறைகள் பயின்றவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கம் அப்படிங்கிற ஒரு நலச்சங்கத்தின் வாயிலாக பெண்களையும் ஆண்களையும் சரிசமமாக நாங்கள் அவர்களை வந்து மீட்டு உருவாக்கம் செய்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து பல்வேறு ஆலயங்களில் அங்கங்கு ஒரு சில ஓதுவார்கள் பணி செய்தாலும், சென்ற ஆண்டுகளில் நிறைய பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 மேற்பட்ட பெண் ஓதுவார்கள் அரசாணை பெற்று ஆலயங்களில் அரசு ஆணையோடு பணி செய்து வருகின்றார்கள். இனி வருங்காலத்தில் எங்களுடைய பெரும் முயற்சியோடு நிச்சயமாக அனைத்து ஆலயங்களிலும் ஆண் பெண் இருபாலரும் சமநிலையாக இருந்து இந்த தெய்வத்தமிழை பாடம் செய்யக்கூடிய அரும் தொண்டை செய்வார்கள் என்று சொல்லிக் கொள்கின்றனையா.
2: இது நல்லா மேன்மேலும் நல்லா தொடர்ந்து நடக்கட்டும்.
1: மேலும் இந்த திருமுறை வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கலை என்று சொல்லி மத்திய அரசு நடத்தக்கூடிய மத்திய கலாச்சார அமைச்சகம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மண்ணில் இருக்கக்கூடிய தென்னக பண்பாட்டு மையத்தை நாங்கள் அணுகி கலையை வளர்க்கறதுக்காக முதல் முறையாக திருவானைக்கா ஆலயத்தில் 108 ஓதுவா மூர்த்திகள் கலந்து கொண்டார்கள். அதுக்கு சரிசமமாக 58 பெண் ஓதுவார்களும் 58 ஆண் ஓதுவார்களும் கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட இசைக்கலைஞர்களும் அதில் பங்கு பெற்றார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்வாக சென்னையில் வந்து ஒரு 6 நாங்கள் தொடர்ந்து இந்த இசை நிகழ்ச்சியை பல்வேறு ஆலயங்களில் நாங்கள் நடத்தி வந்தோம். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையிலும் 108 ஓதுவா மூர்த்திகள் கொண்டு இந்த திருமுறை வந்து எண்ணற்ற கலைஞர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தென்னக பண்பாட்டு மையத்துடைய பெரும் உதவியோடு இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தோம். அது போக நீராறும் கடலுடுத்த என்கின்ற தமிழ்தாய் வாழ்த்து எழுதப்பட்ட கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இந்த திருமுறையை வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை அன்று காலை 10 முதல் மதியம் 12 வரை அங்கு பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முறைமை பெற கற்றுத்தர வாரம் ஒரு வகுப்பை தென்னக பண்பாட்டு மையமே ஏற்று நடத்தி வருகின்றது ஐயா. பல்வேறு விழிப்புணர்வு பெற்று பல்வேறு முகங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளாகவும் மேடை நிகழ்வுகளாகவும் குடமுழுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் அல்லது இல்லத்தில் நடக்கக்கூடிய திருமணமாகட்டும் சுப நிகழ்வு அனைத்து வகையான நிகழ்வுகளையும் இந்த திருமுறைகள் வந்து பங்கு பெறாத இடமே கிடையாது என்று சொல்கின்றோம்.
0: ஆமாம், உலக அளவில் இந்த தமிழிசையும் இந்த பதிகங்களும் உலகம் எல்லாமே இது ரொம்ப பழமையான இந்த சமாச்சாரத்தை ஒரு இயக்கமாக பேசி அதனுடைய மொழிபெயர்ப்பு செய்து நிறைய நூல்களும் நிறைய பாடல்களும் எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டு மக்களுக்கும் இது போய் நன்றாக சேர்றது, இந்த மரபிசை நல்லபடியாக எல்லாருக்கும் போய் சேரட்டோன்னு எல்லா வல்ல இறைவனை நம்ம பிரார்த்திப்போம்.
1: ஐயா சொன்னது போல் ஐயாவுடைய வேண்டுதல் நிச்சயமாக இறைவன் கேட்பார். இதைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஆன்லைன் மூலமாக எண்ணற்ற ஓதுவா மூர்த்திகள் இந்த திருமுறையை பயிற்சி வகுப்பாக நடத்தி வருகின்றோம். ஐயா சொன்ன மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு அந்த பாடத்திட்டம்

0: பார்த்தோம்னா முதல்ல தமிழில் இருக்கும், அந்த தமிழில் என்ன வரியோ அதை ஆங்கில மொழிகளை அப்படியே இப்போ தோடோடை செய்வனா டிஹெச்ஓ அப்படின்னு சொல்லிட்டு மொழி மாற்றாமல் பதம் பிரிக்காமல் அழகாக அந்த மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த பாட வகுப்பும் நம்ம பார்க்கலாங்க. ஐயா,
1: எந்த இடத்துல நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
0: ஐயா, நான் படித்து முடித்த உடனே விராலிமலை முருகன் கோயிலில் ஒரு 3 ஆண்டுகள் பணி செய்தேன். அதனைத் தொடர்ந்து திருவளம்சுழி சுவாமிமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவளம்சுழியில் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் ஞான அபிராமியம்மன் கோயிலில் 1 ஆண்டுகளும், தற்பொழுது அடியின் 2016 இன்று வரை தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலில் ஓதுவாராக பணி செய்து வருகின்றேன். ஐயா,
1: நேர்களே, இதுவரை மு சிவனேசன் பன்னிசை பாடகர் அவர்களுடைய நேர்காணல் கேட்டும், இனி அவர் பாடிய பன்னிசை பாடல்கள் கேட்போமா?
2: சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோடுடைய செவியன் என தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொற்றுணை வேதியன் என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத சாரல். சங்கீத சாரலில் அடுத்ததாக விண்ணாலும் என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து மாணிக்க வாசகர் திருவாசகம்.

நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பன்னிசைப்பாட் சங்கீத சாரல். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பன்னிசை பாடகர் எம் சிவனேசன் ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயன பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000 மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக

0: அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கட், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மாசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கிடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில், தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்புப் படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட

0: 700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz.
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி TGFM 102.1 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்டு ரசிக்க விருப்பது நேர்களின் கடித வழி கானங்களாக இது மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் இலுப்பைக்குடி கண்ணன், கலைச்செல்வி, ஜெயேந்திரன், புவனேஸ்வரன் ஆகியோர்.

நிகழ்ச்சியிலேனி நாச்சுக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடலாக ஒழுகிறது சவாலே சமாளி படத்திற்காக.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது மதுரகீதம். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் போலீஸ்காரன் மகள் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் கீரனூர் முகமது சஃபி, ஜுவானா மரியம், முகமது சாலிக், முகமது சல்மான், முகமது சுஹைல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு மணி 14 நிமிடத்திற்கு திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனி குமரநகர் லட்சுமி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்ப பாடலாக ஒழுகிறது. பொம்மை படத்திற்காக பாடலை பாடுகிறார் பி. சுசீலா.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து பி சுசீலா பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சியப்பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, சுந்தர் மற்றும் உத்தமர்கோவில் தனம், பழனி, கோகிலா, தமிழரசி, வினோத், மணிவாசகம், ஸ்ரீவித்யா ஆகியோர்.

1:22 நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல். டாக்டர் சிவா படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் KJ யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, ஸ்ரீ ஆகியோர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேயர்களின் கடித வழி கானங்களாக காற்றலைகளில் வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரகீதம். நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 1:28. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வட்டத்துக்குள் சதுரம். படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கமாயன், ரமேஷ், ஜெயந்தி, மணிமாலா, மந்தாகினி, மந்தாரக்குப்பம், மண்டோதரி ஆகியோர்.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
0: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும்
0: தான். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் இனி காவல்காரப்பாளையத்திலிருந்து மகாலிங்கம் இவரின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது. மாலையிட்ட மங்கை படத்திலிருந்து

மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வெண்ணிற ஆடை படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி சரோஜா, அண்ணாதுரை ஆகியோர்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும்

0: கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணு மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்த உள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடத்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
2: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலைக்கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி

0: நீலகிரி மாவட்டம் மோயார் சிங்காரா விபூதுமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசின்குடி மாயார், மசின்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியுறை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் போர்ட்கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இது திருச்சேஃபம் ரெயின்போ 102.1.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது முருங்கை மதிப்பு கூட்டு பொருட்கள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள்.
1: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். தோட்டக்கலை பயிர்கள் ரொம்ப முக்கியமா இருப்பது முருங்கை. முருங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவுல தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லா சமயத்திலயும் கிடைக்குமானா எல்லா சமயத்திலயும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா எல்லா சமயத்திலயும் அதற்கான தேவையும் அதற்கான சந்தையும் புதுசா உருவாயிருக்கு. அதுவும் சர்வதேச அளவுலயும் நிறைய பேர் இதை வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு முக்கியமான பயிராக எடுத்து செய்து சந்தைப்படுத்துறது, இதற்கு ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரியான பல காரணங்களான இதற்கான தேவை வந்து தொடர்ச்சியா அதிகமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முருங்கை பயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த முருங்கை பொறுத்தவரைக்கும் மதிப்பு கூட்டு பொருட்கள்ல என்னென்னலாம் செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, எப்படி எப்படிலாம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா அது வந்து நம்ம சந்தையில வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு நம்ம கூட கரூர்ல இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் மாலதி தான் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: முதல்ல இந்த முருங்கை அப்படின்ற பயிர், குறிப்பாக இந்த முருங்கை பயிர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: பண்டைய காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் முருங்கை வந்து நம்மளுடைய உணவுல வந்து மத்த கீரைய கம்பேர் பண்ணையில முருங்கை வந்து ஒரு முக்கிய இடம் இருக்கும். முருங்கை வந்து ரெகுலரா எடுத்துக்குவோமோ அப்படின்னா நம்மளால எடுத்துக்க மாட்டோம். அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம், பொரியலா சாப்பிடுவோம் அல்லது கூட்டாவோ அல்லது ஒரு குழம்பு, இவ்வளவுதான் நம்ம வந்து முருங்கையில பண்ணக்கூடியது. அதே காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடியது ஒரு குழம்பு, ஒரு பொரியலோ அல்லது புளிக்குழம்பு, இவ்வளவுதான் நம்ம வந்து முருங்கை காய வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனா அதனுடைய சத்துக்கள் வந்து ரொம்ப அபரிதமா இருக்கு. நம்ம வாரத்துல ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் முருங்கைக்கீரையை நம்ம சமையல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாது உப்புகள், நார்ச்சத்துக்கள் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டவுன்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் முருங்கைக்கீரை ரெகுலரா கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்காது. அதே கிராமத்துல இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். இதே வந்து வேலைக்கு போற தாய்மார்களா இருந்தாலும் சரி அல்லது டவுன்ல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் ஓகே, அவங்களுக்குமே முருங்கைக்கீரை கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வந்து நீங்க உலர வைக்கும் போது பக்குவமா உலர வைக்கணும். எப்படி அப்படின்னீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து பறிச்சுட்டு நீங்க நல்லா அலசிட்டு ஒரு ஆவியில் இரண்டு நிமிடங்கள் வேக வைத்து, வெயில் காலமா இருந்ததுன்னா நிழல்லயே உலர்த்திடலாம் அல்லது நீங்க மழை காலத்துல உலர்த்துறீங்க அப்படின்னீங்கன்னா சூரிய கூடார உலர்த்தி அல்லது 12 மணி வெயிலுக்கு முன்னாடி அந்த ஹெவி ஹீட் இருக்கக்கூடிய அந்த வெயிலுக்கு முன்னாடியே முருங்கைக்கீரையை நீங்க காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரெகுலரா நீங்க உணவு பயன்பாட்டுல பயன்படுத்திக்கலாம். முக்கியமா ஒரு க்வெஸ்சன் இருக்கும், நீங்க இப்ப வந்து வெயில்ல காய வச்சீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய சத்துக்கள் போகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சூரிய ஒளியில ஒரு சில வைட்டமின் சி மட்டும்தான் ஓரளவு போகும், போயிடும். மத்த வைட்டமின்கள் தாது உப்புகள்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இன்னொன்னு நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா லீஃப் எடுத்துக்கிறத விட டீஹைட்ரேட் பண்ணி எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய சத்துக்களினுடைய அளவு அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்க 1 கிலோ முருங்கைக்கீரையை காய வச்சீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் கூட உலர் முருங்கை வந்து கிடைக்காது. அதையும் பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்க வந்து 1/4 கிலோ முருங்கைக்கீரை சாப்பிடுறது கூடிய சத்துக்கள் வந்து அதுல செறிவு அதிகமா இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே முருங்கைக்காயை காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப டஃபான விஷயம் தான், ஏன்னா சத்துக்கள் இருக்கும் ஆனா அதுல வந்து எங்களுடைய கலரோ மனமோ வந்து இருக்காம காஞ்சு போயிடுதுன்னு வைங்களேன். அது நீங்க என்ன பண்ணாலும் அதே அதை ஃப்ரீஸ் ட்ரை பண்ணும் போது வந்து அந்த பச்சை அந்த மனம் அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஃப்ரீஸ் ட்ரைங்கிறது ஒரு சில இடங்கள்ல இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. அது இருக்குங்கிறவங்க அந்த வாய்ப்புகள் இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல அப்படின்னா உலர் முருங்கை ஒண்ணு பண்ணலாம், அப்புறம் முருங்கைக்கீரையில வந்து ஊறுகாய், அப்புறம் வந்து தொக்கு முருங்கைக்கீரையை வந்து

0: அரைச்சு ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ப்ரிசர்வேட்டிவ் போடாம இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா சாஸ் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.
1: இப்போ இதற்கான ரகங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னா என்னென்ன ரகங்கள் வந்து அதுக்கு சரியானதா இருக்கும்? இப்ப நம்ம இந்த மாதிரிதான் உற்பத்தி பண்ண போறோம், இந்த மாதிரியான பொருட்களை தான் நம்ம சந்தைப்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகும் அவங்க அதற்கேற்ற மாதிரியான ஒரு பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியமானது. அதுல எதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும்
0: சார்? இது வந்து என்னன்னா ஏற்றுமதி பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பா இருக்கும் சார். அதாவது கீரைக்குனே தனியா முருங்கைகள் இருக்குங்க சார், அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த கீரைகள் வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு முக்கியமான ஒரு குறிப்பு, முருங்கையில மருந்தடிக்காம இயற்கையா பண்ணாங்கன்னா உடலுக்கு இன்னும் ஆரோக்கியம் சார்.
1: அப்ப குறிப்பா அவங்க அந்த பயிர் வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த மேலாண்மை முறைகள்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க தொடர்ச்சியா கடைபிடிக்கிறது அவசியமானது? அதாவது பூச்சி மருந்து அடிக்கிறது மட்டும் இல்ல, உரம் வைக்கிறது மித்த விஷயங்கள்லயுமே சரி, அவங்க என்னென்ன விஷயங்கள் தொடர்ச்சியாக கவனத்துல வச்சுக்கிறது இப்ப நம்ம ஏற்றுமதி தான் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு உதவிகரமா இருக்கும்
0: சார். ஏற்றுமதி பண்றதுக்கு முதல் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து எவ்வளவு பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் இருக்குன்னு பாப்பாங்க சார். அப்புறம் வந்து உரம் போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய எச்சம் வந்து எவ்வளவு அதுல இருக்குது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு முதல் வழி பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துக்கான இலவச பயிற்சிகள் வேளாண் அறிவியல் மையத்துல கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு இலவசமா தரோங்க சார். அப்புறம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான இலவச பயிற்சிகளும் கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையத்துல தரோங்க சார். இப்ப வந்து என்னன்னா இயற்கை விவசாயம் பண்றது ஒண்ணு முக்கியம் சார். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பொருளை வந்து உலர வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய கலர் வந்து மெயின்டைன் ஆகிறது முதல் முக்கியம். அப்புறம் அதனுடைய நியூட்ரியன்ட் லாஸ் இல்லாம பண்ணணும் சார். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு அந்த துகள்களினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கிரேட்ஸ் இருக்குங்க, கலருக்கும் அந்த துகளோட ஃபைன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சலிக்கிறதுல அந்த கலனுடைய சைஸை வச்சும் அதுக்கு வந்து தரங்கள் இருக்குன்னு
1: வைங்களேன். எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேம்? கிரைண்ட் பண்றதுல கூட இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, இதுவுமே கூட தரத்துக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் அவங்க எப்படி பயிற்சி மூலமா எடுத்துக்கலாம், அதுக்கு நீங்க என்ன உதவி பண்றீங்க?
0: ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கான கட்டண பயிற்சி இலவச பயிற்சிகள் தராங்க சார். அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை அணுகலாங்க சார். அப்புறம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூருக்கு போனாலும் இருக்குங்க சார். அப்புறம் வந்து நிப்டம் தஞ்சாவூர்ல இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் வந்து இதற்கான பயிற்சிகள் தராங்க. இது தவிர வந்து தனியார் பயிற்சி மையங்கள்லயும் இதற்கான பயிற்சிகள் தராங்க.
1: சரி மேம், இப்ப நிறைய பொருட்கள் சொன்னீங்க. இப்ப ஆரம்பிக்கும் போது எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்துல நம்மளால செய்ய முடியாது. அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான பொருட்களோட ஆரம்பிக்கிறது ஓரளவுக்கு எளிதாக இருக்கும்?
0: ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து மக்களை பார்த்துட்டு சர்வே மாதிரி ஒன்னு எடுக்கணும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மக்களினுடைய நீட்ஸுக்காக நீங்க சர்வே எடுக்கலாம், அல்லது ஒரு ஷாப் மால்க்கோ அல்லது எங்கேயாவது போயிட்டு அங்க வந்து எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுது, மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து இனிஷியலா சாதப்பொடி ஆகட்டும் இட்லி பொடி ஆகட்டும் ஊறுகாய் ஆகட்டும் மக்களை வந்து எது எளிதா கவருதோ அவங்களுக்கு எது வந்து எளிதா பயனா இருக்குமோ அதை நீங்க கொடுத்தீங்கனாவே அவங்க கட்டாயம் பயிற்சிகள் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது, இந்த மாதிரி மக்களுக்கு எளிதா கொண்டுட்டு போற மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா முருங்கையில வந்து அந்த பல்ப் மட்டும் எடுத்து அதுல மசாலாஸ் போட்டு அதை கூட ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணலாம் சார்.
1: சரிங்க மேம், இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சரியான பிராண்ட் மாதிரி வச்சுக்கிறதோ இல்ல அடுத்து இதை வந்து நம்ம இப்ப ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றப்ப அதற்கான சர்டிபிகேட் வாங்குறது அதற்கான முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்க மேம்? அதுவுமே நீங்க உங்க பயிற்சியில சொல்லி தரீங்களா அவங்களுக்கு?
0: சரி, ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அதற்கான அனைத்து பயிற்சிகளும் தராங்க சார். இப்ப வந்து இந்த வேளாண் அறிவியல் மையத்துல மனையல்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து ப்ராடக்ட் வந்து எப்படி பண்றது, அதுக்கு வந்து எப்படி உணவு தர சான்று வாங்குறது, அப்புறம் எப்படி பேக்கிங் பண்ணலாம், எப்படி லேபிள் பண்ணணும், லேபிள்ல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் சார் நாங்க வேளாண் அறிவியல் மையத்துல சொல்லி தருவோம். வழிகாட்டுதல் பண்ணலாம் சார்.
1: நம்ம பொருளை நல்ல பொருளை தயாரிக்கிறது மட்டும் இல்ல, அதை வந்து சரியான முறையில லேபிளிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி அதை வந்து நுகர்வோருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறது ரொம்ப அவசியமானதா இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல நீங்க எதை கொடுத்தீங்கனாலும் சரி, வெளியில இருக்கிற லேபிளிங், ரேப்பரு, பிராண்டு இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணியா இருக்கு. உள்ள பொருள் எப்படி இருக்குன்றது கூட ரெண்டாவதுதான் நுகர்வோரை பொறுத்தவரைக்கும் ஒரு கவனத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நீங்க என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க
0: சார்? இப்ப வந்து என்னன்னா ஆள் பாதி ஆடை பாதி மாதிரிதான் சார். உள்ள இருக்கிற ப்ராடக்ட் பாதி அப்படின்னா மேல போட்டிருக்க அந்த கவரு லேபிள் இதுதான் சார். இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் சார். இப்ப இது ஒரு லேபிள் அப்படின்னா அந்த டிசைனிங்ங்கிறது வந்து வேற சார். நம்ம என்ன கலர்ஸ்ல போடுறோம், எப்படி அப்பீலிங்கா போடுறோம், அதுல என்ன பிக்சர்ஸ் போடுறோம். இன்னொன்னு அந்த லேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பொருளோட இன்கிரீடியன்ட் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்கு. இப்ப மெயினா வந்து நீங்க ஒரு லேபிள் ரெடி பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா எம்பசைஸ் பண்ணணும்னு வைங்களேன். ஏன்னா இப்ப சப்போஸ் வந்து முருங்கை அப்படின்னு எடுத்தா மூட்டு வலிக்கானது, அப்புறம் வந்து என்னன்னா ரத்த சோகையை தீர்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா சீக்கிரம் போகும் சார். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அல்லது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இருக்கும். டக்குன்னு பார்த்தோம்னா அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி குணமாகும், அல்லது வந்து ரத்தம் வந்து

0: அதிகமா உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டு நீங்க லேபிள் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டிங் வந்து எதுவா இருக்கும் சார்.
1: சரிங்க மேம். இப்போ பொதுவாக இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த தொழில் முனைவர்களில் இந்த முருங்கை எடுத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்திருந்த முக்கியமான சவால்கள் என்னென்ன? அதை வந்து அவங்க எப்படி இப்படி சரியான முறையில் வழிகாட்டுதலோட அதை வந்து வென்றெடுத்தாங்க, அதை பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்க
0: சார். முருங்கை அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்காக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சார். அந்த லீவ்ஸ் வந்து ஆர்கானிக்காக கிடைக்கிறது, காயுமே ஆர்கானிக்காக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் வந்து அந்த சீடை பூச்சி பிசின் அதெல்லாம் வரும் சார். அது ஒன்றும் ஃபர்ஸ்ட் சவால் சார். ரெண்டாவது மெயின் மோஸ்ட் வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் சார். ஏன்னா இப்போ வந்து திருமண பக்கம் எல்லாம் வேல்யூடட் ப்ராடக்ட், திருமண பக்கம் எல்லாம் வேல்யூடட் ப்ராடக்ட் சார். இன்னொன்னு வந்து என்ன, மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லைங்க சார். என்னன்னா இப்ப வந்து ப்ராடக்ட் இருக்கு, ஒருத்தர் நல்லா தரமா பண்ணி தராங்க அப்படின்னா அதை விலைய பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. எதை குவாலிட்டியா பண்ணும் அதுல கூட ரா இன்கிரீடியன்ஸ் சுமை வந்து குவாலிட்டியா போடணும் சார். ஏதோ ஒரு பொருள் வந்து ரேட்டு கம்மியா இருக்க இடத்துல போய் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணும்போது ரேட்டு கம்மியா பண்ணி தர முடியும், ஆனா நல்ல குவாலிட்டியா பண்ணும் அதுக்கான விலைகள் கொடுக்கணும் சார். அது ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லைங்க சார். அதனால வந்து அவங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இப்ப கரூர்ல எல்லாம் ஒரு 4 பேர் வந்து முருங்கையில நல்லா சக்சஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க எல்லாம் என்னன்னா பல வருஷம் இதுலயே சப்போஸ் தோல்விகள் வந்தாலும் தளராம மறுபடியும் மறுபடியும் அதுல பண்ணி ஓரளவுக்கு இப்ப சக்சஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க சார். ஓரளவுக்கு நல்லாவே லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க சார். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து அவர் நிறைய கொடுக்குறாருங்க சார். கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு மக்கள் வாங்கிட்டு போறாங்க.
1: சரி, இப்ப புதிதா ஒருத்தவங்க வந்து இதே இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, நிறைய பேர் மறுமதிப்பு கூட்டு பொருள் நிறைய செய்யறாங்க. ஆனா என்னன்னா அதை கன்சிஸ்டண்டா செய்யறதுல தான் பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தொடர்ச்சியா செய்யணும், ஆரம்பத்துல ஏதோ ஒன்று செய்யறாங்க, அப்புறம் கொஞ்சம் நாள்ல விட்டுறாங்க. ஒரு சிலராலதான் அந்த களத்துல தொடர்ந்து நிக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல இப்ப புதிதா ஆரம்பிக்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்ன? குறிப்பாக இதுல என்னென்ன வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்துல உருவாகிறதுக்கு? ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக முருங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய தேவை இருக்கு, நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கிற பொருளாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமே ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன விஷயத்த கவனத்துல வச்சு ஆரம்பிக்கணும்
0: சார்? இனிமேட்டு ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னாங்க சார், முதல்ல வந்து ஹெல்த் கான்சியஸா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் சார். இந்த இதுக்கு இதை சாப்பிட்டா சரியாயிடும். ஏன்னா நம்ம வந்து மாத்திரை மருந்துகளை விட இப்ப வந்து உணவு வந்து மருந்தா சாப்பிடறதுனா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் சார். அப்ப வந்து என்னன்னா ஒரு ஏஜ் குரூப்பை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிக்கணும் சார். அவங்களுக்கு அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஏஜ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வராது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா அப்படி யாருமே இப்ப பண்றது இல்ல சார். எல்லாமே ஒரு ஸ்நாக்காவோ ஒரு ஃபுட்டாவோ சைட் டிஷ் அந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கோமே ஒழிய ப்ராப்ளத்தை கியூர் பண்ற அளவுக்கு வந்து யாரும் ப்ராடக்ட் பண்ணல சார். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருக்கும் சார். புதுசா தொடங்குறவங்க என்னன்னா எப்பயுமே வந்து மக்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அது டே லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட கீழ் எண்டு வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் சார். ஏன்னா ஒரு 10 நாள் ஓடாதுங்க சார். அப்புறம் ஓடிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்க அவங்ககிட்டயே ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க சார். இன்னொன்னு வந்து என்னன்னா மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வைக்கிறது அந்த மாதிரி இல்லாம நேரடியா அவங்க விற்பனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகமா இருக்கும் சார்.
1: தொடர்பு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும்.
0: ஆமாங்க சார், முந்தி எல்லாம் தான் வந்து ஒண்ணு கடையில வைக்கிறது மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கும், அல்லது வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கறது. இப்ப அப்படி இல்லைங்க சார். எல்லாமே இப்ப என்னன்னா எங்களோடதுல ஒரு 4-5 என்டர்பிரனர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த இ மார்க்கெட்டிங் வந்து நல்லா பண்றாங்க சார். பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே மெட்டீரியல் இவங்க பாட்டு அனுப்பிட்டு இருக்கு.
1: சரிங்க, இது சம்பந்தமா மித்த விவசாயிகளுக்கோ இல்ல வேற யாராவது தொழில் முனைவருக்கோ ஏதோ சந்தேகங்கள் இருக்கு, தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் கரூர் எப்படி தொடர்பு கொள்ளலாம், உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் சொல்லி?
0: என்னுடைய அலைபேசி எண் சொல்றேங்க சார், 97 505 777 000.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க ஃபோன் நம்பர்.
0: 97 505 777 000. காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போன் பண்ணீங்கன்னா எந்த சந்தேகங்களா இருந்தாலும் அதை தெளிவுபடுத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் சார்.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க.
2: இதுவரை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களது வருவாய பல மடங்கா பெருக்க முருங்கையில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் போன்ற பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள்.
3: என்ன மாப்ள, யோசனை பலமா இருக்கு.
4: வாமாமா, என்ன எல்லாம் எதிர்காலத்தை பத்தி தான்.
3: உனக்கு என்னையா, நிலபலத்தோட வசதியா தானே இருக்கிற?
4: வாஸ்தவம் தான், நிலம் இருக்கு, நல்ல சிறுதானிய விளைச்சலும் இருக்கு, ஆனா லாபம் இல்லையா?
3: இதுதானா மாப்ள?
4: என்ன சாதாரணமா சொல்லிட்டோமா?
3: ஆதார் அட்டை இருக்கா?
4: இருக்கு.
3: குடும்ப அட்டை
4: இருக்கு.
3: பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்
4: இருக்கு. இருக்குமாமா.
3: அப்ப கவலைய விடு, ஒரு மில்லு ஆரம்பிச்சு சிறுதானியத்தை எல்லாம் மதிப்பு கூட்டி வித்து லாபம் பாத்துடலாம்.
4: ரொம்ப ஏத்தமாமா உனக்கு, காசுக்கு எங்க போவேன்
3: மாப்ள? பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம், இத பத்தி உனக்கு தெரியுமா?
4: தெரியாதே.
3: சொல்றேன் கேளு. 18 வயசு முடிஞ்சிருந்தா போதும்,

0: தொழில நீ தொடங்கலாம். 35% மூலதன மானியம் உண்டு இந்த திட்டத்துல. ஆணு பொண்ணு சாதி மதம் கிராம நகரம் எந்த பாகுபாடும் கிடையாது.
1: ஏமாமா, இதுக்கு வருமான வரம்பு எது உண்டா?
0: வருமான கல்வி தகுதி நிர்ணயமே இல்ல மாப்பிள.
1: சரி, அப்படி என்னென்ன தொழில்லாம் தொடங்கலாம்?
0: அப்படி கேளு. சின்ன அரிசியால மாவு மில்லு, என்ன ஆற்ற செக்கு, சிறுதானியம், முந்திரியில மதிப்பு கூட்டுற பொருள், பேக்கரி.
1: அட, என்ன மாமா அடிக்கிட்டே போற?
0: இந்த இன்னும் தொடுக்கிறேன், இதையும் கேளு. சத்து மாவு, மசாலா, கால்நட கோழி தீவனம், மத்த உணவு பொருட்கள் தயாரிக்கிற தொழில்கள், இதுல நீ எதை வேணாலும் தொடங்கலாம்.
1: அடேங்க அப்பா, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டத்துல இவ்வளவு நன்மைகளா?
0: ஆமா மாப்ள, அந்தந்த மாவட்ட வள அலுவலர்களை தொடர்பு கொண்டா எல்லா விவரமும் கிடைக்கும்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 2:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று மணப்பாறை காமராஜர் நகர் க சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் காதல் வந்தால் கோழை கூட வீரனாவான், பயம் கொண்டவனும் துணிவுடையவராவான், ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் இந்த காதல். இப்படிப்பட்ட காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி செல்வதென்று யாரோ சொன்னார்கள் என்று ஒரு பாடலை கேட்போம். தெய்வமகன் படத்திலிருந்து

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசை

அன்பு நம் வாழ்வில் தொட்டிலிருந்து கல்லறை வரை எல்லோரிடமும் இருக்கிறது. அன்பு ஒரு மெழுகுவர்த்தி போல எரிகிறது. அது சில நேரங்களில் ஒளிரும், ஆனால் ஒருபோதும் இறக்காது, அழியாது. காதல் என்ற அன்பு அழிவதில்லை. நீ சொர்க்கத்திலே இருந்தாலும் பக்கத்திலே நான் இருப்பேன் என்கிறது இந்த பாடல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். முக்கலைகளான இயல், இசை, நாடகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கலையே நடனக்கலையாம். நடனம் என்பது பொதுவாக தாளத்துக்கும் இசைக்கும் அமைவாக உடலை அசைத்து நிகழ்த்தப்படும் ஒரு கலை வடிவம். அப்படிப்பட்ட நடனக்கலையில் அமைந்த ஒரு சில பாடல்களில் ஒன்றை இப்பொழுது 102.1 திரைக்களஞ்சியத்தில் கேட்போமா?

2:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் மணப்பாறை காமராஜர் நகர் க சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் தமது எண்ணங்களை மற்றவர்களுடன் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு தொடர்பு முறை என்பது நடனம் என கருதுவதும் உண்டு. நடனம் என்ற சொல்லுக்கு தமிழில் பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது. தாண்டவம், ஆடல், ஆட்டம், நாட்டியம், கூத்து, சதிர், இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. எத்தனை பெயர் இருந்தாலும் அவை சங்கமமாவது ஒரு பாடலில் மட்டும்தானே. வரும் பாடல் தவப்புதல்வன் படத்திலிருந்து.

மணிப்பூரிலிருந்து மணிப்பூர், கதக் உத்தரப்பிரதேசம், சத்ரியா அஸ்ஸாம், பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளம், குச்சிப்புடி ஆந்திரா, மோகினி கேரளம், ஒடிசி ஒடிசா, இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு விதமாக நடனம் இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான பாடல் இப்பொழுது பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து ரசிப்போமா?

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் மணப்பாறை காமராஜர் நகர் சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள், காதலுக்கு உறக்கம் இல்லை, தென்றல் உறங்கினாலும் திங்கள் உறங்கினாலும் காதலுக்கு உறக்கமே வராது, ஒன்று கலந்திட்ட நெஞ்சத்தினால் என்கிறார். வரும் பாடல் பெற்ற மகளை விற்ற அன்னை படத்திற்காக.

காதல் வந்துவிட்டால் எல்லாம் அதிசயமாக பெரிதாக தெரியுமாம். எதற்கும் இல்லாத சக்தி காதலுக்கு உண்டு. காதலர்களின் மனதை வெளிக்கொணரும் சக்தி பல நேரங்களில் காதல் கடிதத்துக்கும் உண்டு என்கிறார்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரைக்களஞ்சியம். நிகழ்ச்சியில் இன்று மணப்பாறை காமராஜர் நகர் க. சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்தன.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பருவமழை செழிப்பைப் போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று கூறினார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் பொழுது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

காலத்தை கணிப்பவள், கங்குள் இருளகற்றும் காலை உதயமவள், எட்டு திருக்கரங்களுடன் எழிலாய் திருவழஞ்சுழியில் அருள் செய்யும் காளியின் அழகு தரிசனம்.

0: பேசி வந்தான்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 8 மணிக்கு
0: திட்டம் சுற்றி வந்து நீ வேண்டினா வாழ்வில் புண்ணியங்கள் பாடருதம்மா.
1: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: 3:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது செய்தூரல். முதலாவதா வந்து ஒரு செய்தி சொல்றேன்ட்டு ஒரு கேள்வியோட விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா. தங்கத்தை வந்து காற்றுல அள்ளி வீசுதான் ஒரு எரிமலை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 11 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை வெளியே விடுது. இப்படிப்பட்ட விஷயம் எங்க நடந்திருக்கு, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்தாச்சு. அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மவுண்ட் எரெபஸ் அப்படிங்கிற எரிமலை தான் வெறும் குழம்ப மட்டும் கக்காம சுத்தமான தங்க துகளையும் வாரி இறக்கிதான். இதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா ஆராய்ச்சி செஞ்சப்ப 60 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கிற குட்டி குட்டி தங்க படிகங்களா இருக்குதுன்னு, இது வந்து காத்துல கலந்து எரிமலையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் வர பயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள் மேல படிதான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவாயில இருக்கக்கூடிய கிளாவியா, இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலைகள்லையும் கூட சிறிய அளவுல தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1991 ஜியோ பிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியான ஆய்வுப்படி இந்த எரிமலை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுமார் 80 கிராம் அளவுக்கு, அதையே ஒரு வருஷம் மதிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சுமார் ₹42 கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருக்கிற தங்கத்தை வளிமண்டலத்தில் பறக்க விடுதான். கேட்ட இந்த தகவலோட அடுத்ததா நேர்களோட விமர்சன கடிதங்களை படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அடுத்த கடிதம் யாருடையது, எந்த நிகழ்ச்சிக்காக அப்படின்னு பாத்திரலாமா. இந்த மாதம் 16ஆம் தேதிக்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. பொன்மலைப்படியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்று காலை 7 மணிக்கு அலையாதி காடுகள் பற்றி விவரம் கேட்டோம். சிதம்பரம் பிச்சாவரம் பகுதி கடற்கரையில் காணப்படும் காடுகள் தான் அலையாத்தி காடுகள். இக்காடுகள் சுனாமி நேரத்தில் கடல் அலைகள் பொங்கி நாட்டை அழிக்காமல் தடுக்கும் அரணாக விளங்குகிறது என்றும், இங்குள்ள மரங்கள் எப்படி தானாக வளர்கிறது என்ற விபரம் கூறினார்கள். மரத்தின் கீழ் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் வளர்ந்து கடலுக்குள் செல்கின்றன என்ற விபரம் கேட்டு வியந்து போனோம். வழங்கிய திருச்சி எஃப்எம்க்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. பொன்மலைப்படியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 16ஆம் தேதிக்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சுப்பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, மித்ரன், ரித்தன்யா, ஸ்ரீ அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசையின் நீர்வீழ்ச்சி 102.1 இனிய மாலை வணக்கம். அன்று மாலை சரியாக 5:03 முதல் 6 மணி வரை மாலையில் பூக்கும் மல்லிகை பூச்சரமாய் எங்கள் மனங்களை இன்னிசையால் மயக்க வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம் ருசித்தோம். நிகழ்ச்சியில் அன்பு தோழி பிரியா வைரமணியின் கவித்துவமான தொகுப்பில் கவிதையும் கானமுமாய் காற்றலையில் கவிச்சரம் தொடுத்து வந்த இடைக்கால தேனிய ராகங்கள் ஒவ்வொன்றும் தேனாறு போல எங்கள் இரு செவிகளிலும் சீறி பாய்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலங்கை, அப்புறம் குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு போன்ற பாடல்கள் இனிமையோ இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இரவின் மடியில் அன்று இசையின் ஒளியில் அன்னையின் இனிய தாளாட்டாய் நமது அன்பலையில் அன்பாய் தவழ்ந்து வந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு மற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்கள் நமது அன்பான நேர்களை ஆசையுடன் அலைபேசியில் அழைத்தார். இணைப்பில் இணைந்த நேர்கள் ஒவ்வொருவரும் அமைதியான இரவுக்கு இதம் சேர்க்கும் வகையில் இனிமையான காலத்தை வென்ற காவிய கானங்களை அருமையாக தேர்வு செய்து அற்புதமாக கேட்டார்கள். அருமையோ அருமை, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சுபிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, மித்ரன், ரித்தன்யாஸ்ரீ.

அடுத்த கடிதம் இந்த மாதம் 17ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த் மண்ணச்சநல்லூர்லேருந்து அமுல் ராஜ் கணேசன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அன்று காலை 10 மணிக்கு ஆலய விழா, திருவள்ளரை பெருமாள் ஆலய திறப்பு விழா ஆடி மாதம் 1ஆம் தேதி இனிதே நடைபெற்றது. விழாவினை மிகச் சிறப்பாக அறிவிப்பாளர்கள் சாந்தி சரவணகுமார், விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோர் நேயர்களுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆர்பிஐ அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் இந்த மாதம் 17ஆம் தேதிக்காக தான். யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, சங்கிலியாண்டபுரம்லேருந்து மணிமேகலை ராஜா பிரபு அனுப்பியிருக்கிறாங்க. அன்று வண்ணக்கோலங்கள் லோகநாத்

ஆகியோர் நேயர்களுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆர்பிஐ அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் இந்த மாதம் 17 தேதிக்காக தான். யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, சங்கிலியாண்டபுரம்லேருந்து மணிமேகலை ராஜா பிரபு அனுப்பியிருக்கிறாங்க. அன்று வண்ணக்கோளங்கள் லோகநாதன் மரியா கூட்டணியில் சூப்பர் விளையாட்டு, பொது அறிவு வினாவிற்கு பதிலை நேர்களும் உடனே தந்தனர், வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொன்மாலை தேனாய் தித்தித்தது, லோகநாதன் அவர்கள் வழங்கிய பாடல்கள் அருமை. அப்புறம் அன்று காலை களத்திலிருந்து இல்லத்திற்கு நிகழ்ச்சியில் எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்களின் உரையாடல் அருமை, ஷேக்ஸ்பியர் பற்றி சொன்னார், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12 வண்ணக்கோளங்கள் லோகநாதன் மரியா, இவங்க வந்து பழமலை சார், இவங்க மூணு பேரோட கூட்டணியில் விளையாட்டு செம்ம சூப்பர், உற்சாகம் வெள்ளம் போல் வழிந்து ஓடியது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அன்று 12 மங்கையர் உலகம் அன்புள்ள அதிபதி சார் நேயர்களிடம் நீங்கள் ரசித்த சிலையை பற்றி கேட்டார், தோழிகள் அழகாக பேசினார்கள், பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம் 15 தேதி அன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் தரணி சிறு வயதில் சாப்பிட சிறு பழங்களை பற்றி தோழியரிடம் கேட்டார், நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள், பேசிய தோழியருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் வேகமாக பறக்கும் பறவையை பற்றி கூறினார் அருமை, இசை துறலை அழகான குரலில் வாசித்த அனிஷா அவங்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் கௌதமன் நேர்களின் விருப்ப பாடலை அழகாக பேசி வழங்கினார், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 வண்ணக்கோளங்கள் 5:1 செம்ம சூப்பர், அபிராமி தரணி இவங்களோட கூட்டியில் செம்ம உற்சாகம், களை கட்டியது, விளையாட்டு அருமை, அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்து நேர்களோட விமர்சன கடிதங்களை தான் வந்து படிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய கடிதங்கள் யாருடையதுன்னா ஏர்போர்ட்லேருந்து பி தாமஸ் செந்தில் நாதன் இவருடையது தான். 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்காக 3 கடிதங்கள் நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 16ஆம் தேதிக்காக அன்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில் 12 பாடல்களும் கேட்டேன். அனைத்து நேர்களும் கேட்ட தேன் சொட்டும் பழைய பாடல்களை இல்லை என்று சொல்லாமல் அள்ளி வழங்கிய சகோதரி பிரியா வைரமணிக்கு நன்றி. மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடிதத்துக்கு வந்தாங்க. இந்த மாதம் 17ஆம் தேதிக்காக அன்று காலை வந்தே மாதம் நிகழ்ச்சி கேட்டேன். கனடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். இணைத்தாழ்வும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய மீனாட்சி அம்மா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாள்மலர் நிகழ்ச்சியில் இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் பிறந்த நாள் என்றும் அவர் இசையமைத்த படங்களில் விருது பெற்ற அன்னக்கிளி, முதல் மரியாதை போன்ற படங்களிலும் இன்னும் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கும் வாழ்த்துக்கள். தகவல் வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் பழைய சோறு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தினந்தோறும் சாப்பிடுவதால் நன்மையா என்று கேட்டார்கள். அதற்கும் விளக்கம் அளித்தார். அப்புறம் காந்தி அஞ்சலி நிகழ்ச்சி அருமையாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில வழங்கிய தகவல்கள், டாக்டர் மேகநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய தகவல்கள் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உழவர் சந்தையோட காய்கனி விலை நிலவரம் கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்புறம் 8 மணி இதே ராகம் நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி ரோஸ்லின் செல்வியா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில பல தகவல்கள் கேட்டு தெரிந்து கொண்டேன் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டு சட்டங்களை பற்றியும் இந்திய நாட்டு சட்டங்களை பற்றியும் தெளிவாக பேசினார். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசினார்கள். நிகழ்ச்சி வழங்கிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய கோகிலா அம்மாவிற்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் திருவள்ளரை பெருமாள் கோவில் ஆலய உலா கேட்டேன். கோவிலின் தனிச்சிறப்புகளை பற்றி பேசியது நேர்முக வர்ணனை அருமை. சாந்தி அவர்கள் பாட்டு பாடி நிகழ்ச்சியை துவக்கினார். பரமேஸ்வரி என்கிற நேயர் நேரடியாக ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சாந்தி அவர்களிடம் பேசினார். 24 படிகளை கொண்ட ஆலயத்தை பற்றி நேர்முக வர்ணனை கொடுத்த விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் சாந்தி அவர்களுக்கும் நன்றி. காலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

வழங்கிய சரோ கண்மணி அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு அவரோட பஞ்ச் டயலாக போட்டுட்டு அடுத்த கடிதத்துக்கு வந்துட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்று 17ஆம் தேதி தான் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில வால்டர் வெற்றிவேல் படத்தில் இருந்து வந்த பாடல்கள் அருமை. அப்புறம் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளிடம் உரையாடினார்கள், திறமையாக பாடினார்கள், கவிதை படித்தார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்ச்சி வழங்கிய சகோதரர் அதிபதி அவர்களுக்கும் உடன் உரையாடிய சகோதரிக்கும் நன்றி. இனிய உலகம் இனியும் தகுமா தகவல் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மங்கை உடவும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து சகோதரிகளும் நன்றாக பதில் சொன்னார்கள், நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பிற்பகல் 2:30 மணப்பாறை முருகுகள் பற்றியும் அதனுடைய சுவை எல் ஓமம் சேர்த்து சாப்பிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும், 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற எஸ் நாகராஜ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் உடன் உரையாடிய கோகிலாமாவிற்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இசை தூரல் நிகழ்ச்சியில கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில மைண்ட் கேம் அருமை. அனைத்து நேர்களும் பதில் சொல்லி வெற்றி பெற்றார்கள், கோபால் அவர்களுக்கும் சகோதரிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பொன்மாலை நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள் அருமை வழங்கிய கோபால் அவர்களுக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். அடுத்ததா வந்து நேர்களோட மின்னஞ்சல்களை படிக்கிற நேரம் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, செந்தநீர்புரம் ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அனுப்பியிருக்கிறாங்க. இன்று காலை 6 மணிக்கு ஆனந்தராகம் கேட்டோம், பக்தி பாடல்கள் சிறப்பு. 7 மணிக்கு காலை மலரிலும் நிறைய தகவல்கள் பாடல்கள் வளம் வந்தன, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 9 மணிக்கு சதுரங்கம் சவால் சாதனை, சதுரங்க ஆட்டம் பற்றி சிறப்பு விருந்தினர் ஆசிரியர் இஸ்மாயில் அவர்கள் சிறப்பாக விளக்கினார்கள், அரிய தகவல்கள் பல தெரிந்து கொள்ள முடிந்தது. 10 மணிக்கு ஆட வைக்கும் பாடல்கள் வந்தன, இருபட பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சிகளை சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றிகள். 102.1 வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க, வணக்கம். அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப்பில் நேர்கள் விரும்பி கேட்ட அந்த கால பாடல்கள் காற்றலைகளில் வளம் வந்தது. தஞ்சாவூர் லட்சுமி கேட்ட உன்னை கண் தேடுதே பாடல் சூப்பர். ஜெமினி லலிதா நடித்த சுசிலாவின் தேன் குரலில் பாடல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்று வந்து இருபட பாடல்கள் செம்ம ஜோர், படங்கள் அழகாக ரைமிங்காக தேர்வு செய்கிறீர்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதயத்தை திருடாதே பட பாடல் ஓம் நமக, மற்றும் மனதை திருடுவிட்டாய் பட பாடல் மஞ்சக்காட்டு மைனா சூப்பர், வாழ்த்துக்கள் அறிவிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து ஷர்மிளா காதர் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்று காலை ஒலிபரப்பான சதுரங்க பயிற்சியாளருடன் நடைபெற்ற வசந்த அழைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நேயர் ஒருவர் வந்து அழைப்பில் அவருடைய மகள் சதுரங்கத்தில் பயிற்சியாளராக முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னது மிகவும் சந்தோஷமாக இருந்தது, நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின குழந்தை பாலு அவர்கள் மனிதநேயம் என்ற தலைப்பில் புறநானூறு மணிமேகலை திருக்குறள் பாடல்கள் மூலமும் மற்றும் வள்ளலார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆகியோரின் படைப்புகளை மேற்கோள் காட்டியும் மனிதநேயம் பற்றி பேசியது அருமையாக இருந்தது. அப்புறம் மாலையில ஒளிபரப்பான வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நாகை மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பற்றி பேசியது பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் யோகேஸ்வரி அவர்கள் மீன் சைவமா அசைவமா என்று கேட்ட கேள்வி நகைச்சுவையாகவும் யோசிக்கவும் வைத்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக்

0: பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 11:51 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசைத்துறல் நேயர்களோட மின்னஞ்சல்களை படிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. சர்மிளா காதர் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று ஒளிபரப்பான சூரியகாந்தி சிதம்பரம் நாடகம் மிக அருமையாக இருந்தது. அதில் நடித்த கலைஞர்கள் லட்சுமி பாஸ்கரன் அவர்கள் மிகவும் நன்றாக நடித்திருந்தார்கள். இறுதியில் நாடகத்தில் நடித்தவர்கள் பெயரை சொல்லிவிட்டு நிகழ்ச்சி அமைப்பாளரும் அவரே என்று சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் வந்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக வணக்கம். பெரம்பலூரிலிருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்காங்க. நேற்று 10 மணிக்கு காலையில் போடு ஆட்டம் போடு நல்ல பாடல்களை கொடுத்த ராஜலட்சுமி அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் நாடகம் நன்றாக இருந்தது, எழுதியவருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அதில் நடித்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1:00 மதுரகீதம் நல்ல பாடல்கள், 3:00 இசைத்துறல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். வண்ணக்கோளங்கள் சூப்பர் பொன்மாலை பொழுது அழகான பாடல்கள் கொடுத்தவருக்கு வாழ்த்துக்கள். 6:00 ஆரவாரம் பாடல்கள் அருமையோ அருமை பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக எஸ் ரங்கன் அப்புறம் சி சுந்தரராஜன் குழுவினர் அனுப்பியிருக்கிறாங்க. இசைத்துறல் பகுதிக்காக நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சிகள் மூலமாக 30 நிமிடம் இடம்பெற்ற சிதம்பரம் பி நாடகம் சுராஜ் தாமரை நெஞ்சம் அவர்கள் எழுதி முழுவதும் கேட்டோம். சிதம்பரம் கேரக்டரில் நாடக கதைப்படி லட்சுமி பாஸ்கரன் ஐயா படித்துவிட்டு தவறான வேலைக்கு சென்று கதைப்படி தீவிரவாத தலைவனின் கூட்டாளியாக வந்தாலும் கதைப்படி அவரின் அப்பா சுப்பையா சமையல்காரர் என்றாலும் கார்கில் போரில் ஒரு பையன் நாட்டு நலன் கருதி உயிர் தியாகம் செய்தாலும் அடுத்து சிதம்பரம் தவறான பாதையில் தமது தேசத்திற்கு கதைப்படி இன்னல் தர நினைப்பது எப்படி தவறு? அதற்கு சமையல்காரர் சுப்பையா சாப்பாட்டில் விஷம் வைத்து நாடகத்தில் புரிய வைப்பது சிந்தனை பாதைக்கு அழைத்துச் சென்றது. நடிப்பு அமைப்பு சிறப்பு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சலும் பார்த்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக தான் தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம். அன்று மாலை 4:00 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய மரியா கூட்டணிக்கு பாராட்டுகள். அப்புறம் 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் வானொலிகளில் என்றும் வாலி என்ற தலைப்பில் கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பாடலாசிரியர் கவிஞர் கலை மாமணி நெல்லை ஜெயந்த் ஐயா அவர்கள் கவிஞர் வாலி ஐயா அவர்கள் எழுதிய பாடல்களை பற்றிய அனுபவ பகிர்தல் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் லட்சுமி. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய நிறைவான மின்னஞ்சல் வந்து 15ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க தெய்வமணி அனுப்பியிருக்காங்க. அன்று காலை மலர் நிகழ்ச்சியில் மருத்துவ நேரம் பகுதியில் தடுப்பூசிகள் பற்றி கூறியது மிகவும் உபயோகமாக இருந்தது. வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு

0: ₹200 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

இசை தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நேயர்களோட மின்னஞ்சல்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி: airtrichy@gmail.com. நன்றி நேயர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம், திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா மால்டோவா இடையே வர்த்தகம், முதலீடுகள், மேலாண்மை, சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின்னணு கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, புதுமை கண்டுபிடிப்புகள் பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமது மால்டோவா பயணம் பரஸ்பர நட்புறவையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தியிருப்பதாக கூறினார். நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒருவர் முதல் முறையாக மால்டோவா சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இந்த பிரச்சினையில் கூச்சல் குழப்பங்களால் நிலவியதை அடுத்து அவைத்தலைவர் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் 4 முறை அவையை ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியபோது அமளி தொடரவே நாளை வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இந்த பிரச்சினை காரணமாக அவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நீர்வள மேம்பாட்டுத்துறை திட்டங்கள் குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. நீராட்சி திட்டத்தை செயல்படுத்துவது, பாசன பரப்பை அதிகப்படுத்துதல், நதிநீர் இணைப்பு, பாசன திட்டங்களை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக சுற்றுலாத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டமும் இன்று காலை நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற வீரமங்கை விளையாட்டு 2026 மாரத்தான் சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருச்சி அம்மாப்பேட்டை துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் ராம்ஜி நகர், கள்ளிக்குடி, அம்மாப்பேட்டை, சத்திரப்பட்டி, இனாம்குளத்தூர், நவலூர் குட்டப்பட்டு, வடசேரி, இடையப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என்று இதன் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் HS பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த், பி.வி. சிந்து உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். 4 மணி 4 நிமிஷம் நாம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்கள். இன்னைக்கு வந்து திங்கள் சிறப்பா
1: வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடி, அதாவது சின்ன வயசுல கண்ணாமூச்சி விளையாடி கண்டுபிடிச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம எதையா தொலைச்சிட்டு தேடி கண்டுபிடிச்சிருப்போம்.
0: எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா விடைய கண்டுபிடிச்சிருப்போம்,
1: புதுசு புதுசா கண்டுபிடிப்போம். ஆனா இன்னைக்கு நாம என்னத்த கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, தொலைக்க கூடாத பொக்கிஷமான விஷயங்களை கண்டுபிடிக்க போறோம்.
0: தொலைக்க கூடாத
1: அப்படிப்பட்ட வந்து பொக்கியமான விஷயங்கள், நிகழ்வுகள், அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நேயர்கள்ட்ட வந்து கேட்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம்
0: இதை பத்தி பார்க்க போறோம், கேட்க போறோம்னு சொல்லுவீங்களே தவிர அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன கேள்வி அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே?
1: ஆமா, அதை உடனே சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஓடி போய் கண்டுபிடிச்சிருவாங்க.
0: இந்த மாதிரி புதிருக்குள்ள

இருக்கக்கூடிய கேள்வியை எல்லாரும் வந்து விடையை தான் புதிராக வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கேள்வியே புதிராக வச்சுருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தால் உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 4431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240 102 1 மற்றும் ஒரு எண் 246 102 1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி.
1: கண்டுபிடி கண்டுபிடினா முதல்ல என்ன விஷயம் சொல்லுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியணும் அப்படின்னு கொஞ்சம் நேர்கள்லாம் இதாக இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கான கேள்வி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது கொஞ்சம் ஒரு ஃபன் சம்பந்தமான ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாம்.
0: சொல்லுங்க.
1: ஆமாம், அப்புறமா அது ஃபன்னாக இல்லையான்னு பார்க்கலாம். ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் பேருக்கு டெரராகவும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து எந்த இடம் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும்.
0: சரி
1: சரிங்களா. பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்கெல்லாம் வாடகை கொடுத்து தானே போவோம். வீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா
0: வாடகை கொடுத்து போக மாட்டோம், போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம்.
1: சரிங்க, நீங்க வாடகை கொடுக்க மாட்டீங்கன்னா யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அப்படித்தானே போவோம் இல்லையா. இல்ல வீடு வாங்கணும்னாலும் நம்ம காசு கொடுத்துதான் நம்ம வந்து வீடு வாங்குவோம்.
0: யாரும் கொடுக்க மாட்டாங்க,
1: கொடுக்க மாட்டாங்க இல்ல. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நீங்க வாங்க சும்மா தங்கிட்டு போங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, சும்மா தங்குறது மட்டும் இல்ல, கையில காசு ரொக்கமா கொடுக்குறாங்களாம்.
0: பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கு.
1: அது எந்த ஊரா இருக்கும் வாங்கடா, மூட்டை முடிச்ச கட்டுங்கடான்ற மாதிரி இருக்கும்.
0: இது தெரிஞ்சிருந்தாதான் அங்க போயிருப்போமே நாங்க.
1: ஆமா, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மூட்டை முடிச்ச கட்டு ரெடியா இருந்தீங்கன்னாக்க இடம் எங்கன்னு கண்டுபிடிச்சவங்க போகலாம். ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்றதுக்கு க்ளூ கொடுத்துடலாம். நம்ம இந்தியாவில இல்ல அப்படின்னு தான் சொல்ல
0: கிடையாது.
1: ஆமா, அதனால இந்தியாவில இருக்குமோ
0: அப்படின்னு தாண்டி.
1: ஆமா, கடல் தாண்டி
0: தாண்டி போகணும்.
1: ஆமா
0: சரி,
1: அது எந்த இடம் அப்படின்றத
0: விடையை தாண்டி ஒரு நேயர் வந்து விடைய சொல்லிடுறாரா இல்லையான்னு பாத்திரலாமா.
1: தாண்டி பத்திரமா வந்திருக்காருல்ல. ரைட்.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேருமா?
2: என் பேர் சங்கீதா.
1: சங்கீதா, சிறப்பு. மணப்பாறையில இருந்து சங்கீதா அவர்களே. பாத்தீங்கன்னாக்க நம்ம இப்ப நிகழ்ச்சியை கவனிச்சிட்டு இருக்கீங்கல்ல, என்ன கேள்வி அப்படின்றத நீங்க கேட்டீங்க அப்படிதானே, கவனிச்சீங்க. அப்ப என்ன பதிலா இருக்கும், அது எந்த இடமா இருக்கும்? இந்தியால இல்லங்க. ஆமாங்க, வேற ஒரு நாடு அப்படின்னு தான். எதுவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க, யூகிக்கலாம்ல. சுவிட்சர்லாந்து தான் இருக்கும் அப்படின்றீங்க. எப்படிப்பட்ட ஊர் அது, சுவிட்சர்லாந்தா இருக்குன்றீங்களா? சரி, அடுத்து நம்ம வந்து இதுக்கான பதில வேற யார் சொல்றாங்க, எந்த ஊரா இருக்கும் அப்படின்றத. ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடா சுவிட்சர்லாந்து?
0: அப்படிலாம் இல்லங்க, ஏதோ ஒன்னு வெளிநாடு சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சங்கீதா. அப்படித்தானே?
1: அப்படித்தானே.
2: ஆமா
1: ஆமா,
0: ரொம்ப அருமையா முயற்சி செய்து ஒரு நாடா கொடுத்துருக்கீங்க. கால் பண்ணதுக்கு நன்றிமா.
2: தேங்க்யூ.
0: இப்ப இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த

0: நீர். ஆ,
1: யாருன்னு
0: அதெல்லாம்
1: சொல்லலாம்.
0: சுவிட்சர்லாந்து இல்லைங்க, நான் இந்த நாடாக தான் இருக்கும்ன்றேன். அப்படி வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: ஒலியளவை குறைச்சிடுவாங்க.
3: சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியிலிருந்து கலையரசன் பேசுகிறேன்.
0: கலையரசன் அவர்களே, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க, இல்லைன்னா வானொலியோட ஒலியளவை குறைச்சி வச்சுக்கோங்க.
3: குறைத்து விட்டேன்.
0: குறைத்து விட்டீர்களா? நல்லது.
3: குறைத்து விட்டேன்.
1: கண்டுபிடி கண்டுபிடி தமிழோடு விளையாடு.
0: ஆமா, நானும் பார்த்தா சொல்ல வந்தேன், தமிழோடு விளையாடு மாதிரி இருக்கு. எந்த ஊரா இருக்கும் பாருங்க, வாடகை அவங்களே காசு கொடுத்து தங்க வைக்கிறாங்க, எந்த ஊரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஸ்பெயினா தான் இருக்கும். சரி, ஸ்பெயின் இருக்குன்றது ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு யூகம் இருக்கும் இல்லையா? எதுக்காக, ஏன் அவங்க கொடுக்கணும், எதுக்காக கொடுப்பாங்களா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அது மட்டும்தான் தெரியல, எப்படியோ குடுக்கறாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றீங்களா?
3: என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது,
0: என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. வீடு கிடைக்குது, காசு கிடைக்குது, இதுக்கு வேலை என்ன வேணும் சொல்லுங்க. சரி பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நேர் இதற்கான பதில சொல்றாங்களா அப்படின்னு தொடர்ந்து கேட்டு எணிஞ்சிருங்க. திருச்சி FM 102.1 வண்ண கோலங்கள்.

0: நமது ஏபிஎன் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
8: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோ வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: கண்டுபிடி கண்டுபிடியில ஒரு கேள்வி கேட்டோம். நேர் வந்து பாத்தீங்கன்னா
2: சுவிட்சர்லாந்தா இருக்குமோ, ஸ்பெயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேற என்னவா இருக்குமோ அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்களுக்கு பதில் சொல்லலாம்.
1: அடுத்த நேர் சரியான பதில சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா
2: பாத்தீங்களா?
1: நிறைய நேரம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு,
2: நபர்கள்
1: கூட உதவிக்கு இருந்திருப்பாங்க. அதனால சரியான விடையோட தான்
2: கலந்து ஆலோசிச்சு அவர் முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த நாடாதான் இருக்கும் அப்படின்னு யாரு எங்க இருந்து பாத்தலாம்? வணக்கம்.
3: வணக்கம்மா,
2: யார் இங்க இருந்தீங்க?

0: கன்னடாவா
1: கேட்டு
0: தான்
1: இருக்கணும்,
0: இருக்கும்.
1: கன்னடா நாடு தான் வரும்.
0: கன்னடா நாடுல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றீங்களா? சரி,
1: ஆமா கொடுத்துட்டு
0: எதுக்காக
1: இருக்காங்க.
0: கொடுக்குறாங்க?
1: அது தற்கால குடியேறிகள் வந்து உதவி தொகை வீடு இந்த மாதிரி அகதிகளை போறவங்களுக்கு கொடுக்குறாங்க மேடம், எனக்கு தெரிஞ்சு.
0: கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு
1: ஆமாங்க
0: கொடுக்குறாங்க. சரி,
1: ஆமாங்க மேடம்.
0: அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் இதற்கான பதிலை, வேற என்னென்ன பதில்கள்லாம் இருக்கு, ஒரு கேள்விக்கு எத்தனை விதமான பதில்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா,
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக வந்து அவங்க வந்து அந்த அகதிகளாக வந்தவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, பண உதவி கொடுக்குறாங்க அப்படின்றத தாண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ கொடுத்துருவோம்.
2: க்ளூ கொடுங்க.
0: ஒரு சவாலுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு
2: சவால்.
0: சவாலுக்காக அதுலேயும் ஒரு அப்படி என்ன சொல்கிறது, ஒரு சுயநலமாக அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க.
2: சரி,
0: இது வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள் வந்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க.
2: சவால்
0: சவால் சவால்னா என்னவா இருக்கும்?
2: வேற சொல்றீங்க.
0: ஆமா, எதுவா இருந்தா நம்மளுக்கு காசு வருது, தங்கறதுக்கு இடம் வருதுன்ற மாதிரிதான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, எந்த நாடா இருக்கும்? கன்னடா
1: தான். கன்னடாதான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போனாரு.
0: சரி, அங்க வந்து தங்குறதுக்கு பணம் குடுக்கறாங்களா?
1: வேலை தங்குறதுக்கு, வேலை பாக்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா எல்லாமே இருக்கிற எல்லாமே குடுக்கறாங்க.
0: சரி, ஆனா
1: பிரச்சனை ஆயிக்கலாம்.
0: ரைட்டு. அதாவது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, தங்க அதாவது நீங்க வேலை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கூடுதலா பணம் குடுக்கறாங்க, ஆனா அந்த வாங்கினதுக்கு நம்ம வேலை செய்யணும், அப்படித்தானே? சரிங்கய்யா, அடுத்தடுத்து அப்படிங்களா? சரிங்கய்யா, அது கூட ஒரு பதிலா இருக்கும். ஆனா நான் எதிர்பார்த்த பதிலா யாரு சொல்றாங்கன்னு தெரியல.
2: சரியான
0: பதில் தாங்க. என்னங்க நீங்க அப்படி சரியான கேள்வி கேட்காம யாரு சரியான பதில சொல்ல மாட்டாங்க. கனடாவா இருக்குன்ற அங்க சில பல விஷயங்கள் வந்து அந்த அரசு செஞ்சிட்டு இருக்கலாம், கனடா அரசு செஞ்சிட்டு இருக்கலாம்.
2: இருந்தாலும் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க இந்த கேள்விக்கு,
0: இந்த கேள்வி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாங்க, அதுதான் வந்து கூடுதலா ஒரு வந்து க்ளூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள்
2: கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நேரத்தை நம்ம வந்து கொடுத்துடலாமா?
3: What would you do if what had to be done could only be done by you? Unnai Paul Orvan, with a new flow, a new sway, truthy hustle and blood.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹர்ட்ஸிலும் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதத்தை 20% மேல் உயர்த்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் இன்று அளித்த பதிலில், அதிக அளவில் எத்தனால் கலப்பு தொடர்பான முடிவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசிக்கப்பட்ட பின்னரே எடுக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தினார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காய்கறி உணவு கழிவுகள் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யும் நிறுவனம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயு வணிக ரீதியாக விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு மாணாக்கர்களுக்கு கல்வி கற்க தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு பள்ளியில் பயின்று 10-12 வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கருக்கு ஊக்கப்பரிசு வழங்கி பேசிய அவர், கல்வி ஒன்றே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம் என்றும் இதனை கருத்தில் கொண்டு மாணாக்கர் அனைவரும் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சேலம் அஸ்தம்பட்டி மண்டலத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர் ஆணையர் திரு ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகள் அனைத்தையும் தரமாகவும் விரைந்து முடித்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு

ஒப்பந்ததாரர்களை அவர் அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்த மாற்றுத்திறனாளிகள் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஜாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து பழங்குடியினர் நல பேரவை சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி துவாக்குடி வாழவந்தான்கோட்டை துணமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜெய்நகர், கணேசபுரம், கிளியூர், எழில் நகர், மாங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. உலான்பதாரில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் எலிமினேஷன் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா மாலிக் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உள்ளத்தின் வாசல் கண்கள், அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் வர ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இதில் கால்நடை வளர்ப்போருக்கு தடுப்பூசி குழு கிராமத்திற்கு வருகை தரும்போது தவறாமல் அதற்கு ஒத்துழைப்பு தருமாறும், 3 மாத கன்றிலிருந்து சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது நம்ம சாப்பிடுற உணவு தாங்க. அப்படிப்பட்ட உணவு சுத்தமானதா, சுகாதாரமானதா, ஆரோக்கியமானதான்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியது நம்மளோட கடமைங்க. இந்த மாதிரி உணவு என்னென்னு தெரியணுமா? அப்ப தவறாம கேளுங்க இப்ப வர உணவே மருந்த. இன்னைக்கு நிகழ்ச்சியில உணவு பத்தின ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: காற்று கால நோய்கள், இந்த நோய்கள் வராம என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப ஆடி மாதம் காற்று பலமா வீசும். இந்த காலத்துல என்ன ஆகும்னா நம்மளோட செரிப்பு தன்மை ரொம்பவே குறைஞ்சு காணப்படும். மேலும் காற்றுல பரவக்கூடிய தொற்று நோய்களும் நிறைய நமக்கு வரும். உதாரணமா பாத்தீங்கன்னா சளி, இருமல், இதெல்லாமே வந்து இந்த காலத்துல நிறைய வரும். வாய்ப்புண்ணு கூட வரும். கண் வலி, அம்மை நோய் தொற்றுகள் கூட இந்த காலத்துல காணப்படுங்க. உடம்பு வந்து கொஞ்சம் சூடாவே இருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல அம்மனுக்கு வேண்டி கூழ் ஊத்துவாங்க. அதோட தாற்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு சூடா இருக்கும், அந்த சூட்டை தணிச்சு குளிர்ச்சியா வச்சிட்டோம்னா இந்த வியாதிகள் வர்றத கண்டிப்பா தடுக்கும். அதனாலதான் ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கம்பங்கூழு, கேப்பக்கூழு, இந்த மாதிரி கூழெல்லாம் வச்சு அதுல மோர் ஊத்தி குடிக்க சொல்லுவாங்க. இந்த கூழ் வந்து உங்க உடம்ப வந்து கண்டிப்பா குளிர்ச்சியா வச்சு வியாதி வராம நம்மள நல்லபடியா பாதுகாத்து வச்சுக்கோங்க. வைரஸ் தொற்று நோய் வராம இருக்கிறதுக்கு மிளகு வந்து தினசரி உணவுல கண்டிப்பா இடம்பெறணுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, இதை எப்படியாவது ஒரு விதத்துல நம்ம உணவுல சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்மளோட செரிமான சக்திய மேம்படுத்தும். கஞ்சி வந்து பச்சரிசி கஞ்சி, புழுங்கரிசி கஞ்சி, ரசம் சாதம், மிளகு ஜீரக சாதம், இதெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. பாரம்பரிய உணவுகள் வந்து நீங்க இந்த மாசத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கிடைக்குங்க. குளிர்ந்த உணவுகளையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் கண்டிப்பா இந்த காலங்கள்ல நிச்சயமா தவிர்த்திடுங்க. நமக்கு நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கணும். அதனால நீர்ச்சத்து மிகுந்த காய்களான புடலங்காய், சுரைக்காய், வெண்பூஷணி, இந்த காயெல்லாம் உணவுல நிறைய சேர்த்துக்கங்க. இது மட்டும் இல்லாம கேரட், பீட்ரூட், அவரை, முருங்கைக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் நிறையாவே நீங்க உணவுல இடம்பெறட்டும். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதங்கள்ல கொஞ்சம் கிழங்கு வகைகளை தவிர்த்துடுங்க. ஏன்னா செரிமான சக்திங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால கிழங்கு வகைகள்லாம் வேண்டாங்க.
0: காற்று காலத்துக்கு ஏத்த உணவுகள் எல்லாம் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததா வேளாண் தோழர்களுக்கான கவனத்திற்கு விவசாய

ஊழல்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களோட கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

ஆர்வரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:55 வேளாண் தொழிலாளர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திட்டமிட்ட விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தொட்டியம் வி சுப்பையா அவர்கள்.

0: அதிகமானவங்களோ மாற்று திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும். அதுவும் மலிவான கட்டணத்துல.
1: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற

இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கட ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார்.

0: அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்ல மீடியம் ஸ்கேல் போகும்போது தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் வந்து 30% எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
3: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்துக் கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்துக் கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PNGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
4: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலியமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல

0: வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 மந்த் கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
2: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 14 நாள் மாலை 5 மணிக்குள் ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறைதீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது.

0: திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரமின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிகளுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. உதவித்தொகை மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர்

0: இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இன்று காலை 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை 4:00 அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்தியப்பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்டப் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து

0: வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: பெருக்கிடுவோம், பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சையை திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று திட்டமிட்ட விவசாயம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வி சுப்பையா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: முத்துலட்சுமி அக்கா, முத்துலட்சுமி அக்கா.
1: என்ன கண்மணி, வரப்பையே ரொம்ப சவுண்டோட வர்ற?
0: இல்ல, எனக்கு தபால் இது வந்துச்சா?
1: இல்லையே.
0: இல்லையா? இன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்தேன்.
1: இப்படி என்ன தபால்?
0: இல்ல, சம்பா சாகுபடிக்காக விதை நெல் வாங்கியிருந்தேன். அத பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தேன்.
1: ஓஹோ,
0: அந்த முடிவு வந்துரும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் வீட்டுல இல்லையா, அதான் தபால் எதுவும் வந்துச்சோன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
1: என்ன திடீர்னு விதை பரிசோதனை எல்லாம் பண்ற?
0: இல்லக்கா, ஒவ்வொரு தடவையும் விதை நல்ல கடைசி நேரத்துல வாங்கி விதைச்சிடறேன். விளைச்சல் ஒண்ணும் திருப்தியா இல்லக்கா. விதையோட அளவும் ரொம்ப அதிகமாகுது. விதை பரிசோதனை பண்ணி முளைப்பு திறனை தெரிஞ்சுக்கிட்டு விதைச்சா விதை அளவும் குறையும், விளைச்சலும் அதிகமா இருக்கும்.

0: சொன்னாங்க. அதான் முன்னாடியே விதைய வாங்கி பரிசோதனைக்கு அனுப்பிட்டேன்.
1: இந்த எள்ளு உளுந்து இந்த விதையெல்லாம் கூட பரிசோதனை செஞ்சுக்கலாமா என்ன?
0: அதெல்லாம் எல்லா விதையும் பரிசோதனை செஞ்சுக்கலாம்.
1: சரி, எங்க நம்ம பரிசோதனைக்குன்னு விதைய அனுப்பணும்?
0: நமக்கு திருவாரூர் விதை பரிசோதனை நிலையம். இது மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவங்க பகுதிகளில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்புனாலே போதும், பரிசோதனை பண்ணி சொல்லிடுவாங்க.
1: நம்ம விதை பரிசோதனை செய்யறதுக்கு காசு எதுவும் கட்டணுமா என்ன?
0: ஒரு மாதிரிக்கு என்ன 80 ரூபா, அவ்வளவுதான்க்கா?
1: அவ்வளவுதானா?
0: சரி, ஏன் நெல் எதுவும் போடலையா சம்பாக்கு?
1: நெல்லுனாலே தண்ணி தான். எங்க வர வர பாசனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நெல் பயிர் போட்டா நம்ம எதிர்பார்க்கிற மகசூல் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். அதான் சரி எள்ளு உளுந்துக்கு போலாமேனு.
0: ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். இப்ப ஏதோ எள் நினைவாமே.
1: ஆமா,
0: எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் எதுவுமே தெரியாதான். அப்பப்ப ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் போல.
1: ஆமா கண்மணி, இந்த பெரியவங்க கூட சொல்லுவாங்க, பட்டம் தவறுனா நட்டமாயிடும்னு.
0: ஆமாக்கா,
1: எங்க நம்ம திட்டமிட்டபடி எதுவும் நடந்தா தானே நட்டம் இல்லாம இருக்கும்.
0: அதனாலதான்க்கா நம்ம தொட்டியும் சுபையான திட்டமிட்டு விவசாயம் செய்யறாரு, நட்டம் வந்துடக்கூடாது இல்ல.
1: அப்படி என்ன திட்டமிட்டு விவசாயம் செய்யறாரு?
2: திருச்சியை பொறுத்த வரைக்கும் தொட்டியம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வாழை சாகுபடி தான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான சாகுபடி செய்றீங்க, எவ்வளவு இடத்துல செய்றீங்க?
3: நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. காவிரி ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில தான் வாழை. மற்ற தொட்டியத்தை தாண்டி வடக்கு நோக்கி போனோம்னா கிணற்று பாசனம், அடுத்தது செம்மன் பூமி. அதுக்கு உண்டான இது, மழை அதிகமா இருந்துச்சுன்னா நெல் சாவடி பண்ணுவோம், இல்லைன்னா மழை குறைவா இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல வந்து கடலை மிளகாய் இது மாதிரி பயிர்களை நாங்க சாவடி பண்ணுவோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலம் வந்து கிணற்று பாசனம், அதனால அந்த சமயத்துல அதிகமா தண்ணி கிடைச்சதுன்னா நெல் சாவடி பண்ணுவோம். ஒருவேளை தண்ணி வந்து குறைவா இருந்துச்சுன்னா அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க பயிர்களை பண்ணுவோம். உதாரணமா நாங்க வந்து மார்லி பட்டம் இருந்துச்சுன்னா கடலை சாவடி பண்ணுவோம். அதே சமயத்துல ஆடி பட்டம் இது பண்ணுச்சுன்னா நாங்க மிளகாய் சாவடி பண்ணுவோம். எந்த பட்டம் நமக்கு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த அப்படிதான் நாங்க பயிரை தேர்ந்தெடுத்து அது எந்த அளவுக்கு விலை போகும் எந்த அளவுக்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கறத திட்டமிட்டு நாங்க அந்த பயிரை சாகுபடி பண்ணுவோம்.
2: ஓ, ஒரு திட்டமிட்ட விவசாயம் செய்யறீங்க சுபையா, இல்லீங்களாயா?
3: ஆமாங்கய்யா, இன்னைக்கு வந்து திட்டமிடலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு திட்டமிட்டு செய்யும் போதே விவசாயம் வந்து நமக்கு வந்து லாபகரமா இல்ல. காரணம் என்னன்னா எந்த சமயத்துல மழை பெய்யுது, எந்த சமயத்துல வெயில் அடிக்குது, எந்த சமயத்துல காத்து அடிக்குது அப்படிங்கறது வந்து சூழ்நிலையே மாறி போச்சு. அக்ரிகல்ச்சர் இஸ் த கேம்பிளிங் ஆஃப் மான்சூன். பருவகால சூதாட்டம் தான் வந்து விவசாயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்நினோ இந்த வருஷம் வந்து சூப்பர் எல்நினோ உருவாயிருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமா வெப்பநிலை இருக்கிறதுனால நமக்கு வந்து மழை குறைவா இருக்கும், இந்த சமயத்துல வறட்சி அதிகமா இருக்கும், அதே சமயத்துல தண்ணி பற்றாக்குறை குடிதண்ணிக்கே பற்றாக்குறை இருக்கு. இன்னைக்கு வந்து தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் முன்னிருப்பு வந்து குடிதண்ணி இருக்கு, அடுத்தது தொழிற்சாலை இருக்கு, அடுத்தது மூணாவதுதான் விவசாயத்துக்கு தண்ணீர் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால இந்த வருஷம் எப்படி சூழ்நிலை இருக்குது, எப்படி விவசாயம் செய்யறதுங்கிற ஒரு தடுமாற்றத்துல தான் விவசாயிகள் இருக்கிறாங்க.
2: ஐயா, நீங்க வந்து முதல்ல இருந்து விவசாயம் தான் பண்ணீங்களா இல்ல ஏதாவது பணியினை பார்த்துட்டு இருந்தீங்களா?
3: ஐயா, நான் வந்து 1972 வந்து இதே திருச்சியில வந்து கல்லூரியில வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகல. காரணம், நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரே பையன், என்னோட கூட பிறந்தவங்க யாருமே இல்லாதனால அந்த சமயத்துல விவசாயம் நல்ல நிலையில இருந்ததுனால தான் புள்ள தன்னோட இருக்கணுங்கிற ஆசைப்பட்டு எந்த வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். விருப்பப்பட்டு தான் தேர்ந்தெடுத்தேன். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் விவசாயம் வந்து உச்ச நிலையில இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு வந்து விவசாயம் வந்து எந்த நிலையில இருக்குன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. காரணம், சோ மெனி ஃபேக்டர்ஸ் டிசைனிங் இந்த அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு வந்து விவசாயிக்கு கூலி ஆளு இல்ல, பற்றாக்குறை இருக்குது, அடுத்தது காலகாலத்துல மழை பெய்யறது இல்ல, அடுத்தது அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா விலை கிடைக்கிறது இல்ல, குறைவா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அடுத்தது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதுனால நமக்கு வந்து சரியான விலை கிடைக்கிறது இல்ல. இதுக்கு அடுத்தல மீடியேட்டர்ங்கிற மாதிரி நடுவில் இருக்க தரகர் தான் அதை லாபம் சம்பாதிக்கிறாங்களே ஒழிய விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான ஆதாயம் இல்ல. இது சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம்.
2: இப்போ நீங்க வந்து அப்ப இருந்த சூழலுக்கு விவசாயம் நல்லா இருந்தது, அப்பா சொன்னாங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தீங்க, இருந்தாலும் விவசாயத்துல அப்ப இருந்த சூழல் நல்லா இருந்ததுனால வந்துட்டீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க இது மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கு, காலநிலை சிக்கல்கள் இருக்கு, அப்புறம் நமக்கு வணிகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, எதிர்பார்த்த விலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான நிறைய நடைமுறை சிக்கல்கள் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்திருக்க தலைமுறை வந்து விவசாயம் பண்ணுவதற்கு ஆர்வமா இருக்காங்களா, இல்ல நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன, உங்களோட மனசுல என்ன படுது அது சம்பந்தமா?
3: அதுங்கய்யா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இன்னைக்கு வந்து நாங்க இருக்கிற இடத்த சுத்தி எல்லாம் பிளாட் போட்டு எல்லாம் வந்து பில்டிங்

ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இன்னைக்கு வந்து எல்லாமே அர்பனைசேஷன் ஆயிடுச்சு, நகரமயமாக்கல் ஆகுதுனால எல்லாம் கான்கிரீட் வீடுகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கிணறு வெட்டி அதில் விவசாயம் பண்ணும்போது சுற்றிலும் எல்லாமே விவசாயம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கள் நிலத்தை சுற்றி எல்லாமே கான்கிரீட் வீடுகள் ஆயிடுச்சு. எப்படி விவசாயம் செய்யறதுங்கிறது ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு விவசாயம் வந்து அந்த அளவுக்கு செழிப்பா இல்லை. காரணம் என்ன, சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 1972 நான் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு விவசாயத்தை கையில் எடுக்கும்போது ஒரு ஆம்பளை ஆளுக்கு கூலி 2 ரூபா, ஒரு பெண்ணுக்கு கூலி வந்து 3/4 ரூபா. கரெக்டா 8 மணிக்கு வருவாங்க, கரெக்டா 1 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. அடுத்தது, அன்னைக்கு வந்து நெல் சாவடி வந்து 1 கலம் நெல், 60 கிலோ நெல் வந்து 100 ரூபா. அப்படிங்கும் போது 50 ஆம்பளையாள் கூலி 100 ரூபா. இன்னைக்கு 50 ஆம்பளையாள் கூலி 500 ரூபா.

0: ஐம்பது ஆம்பளையாள் கூலி 100 ரூபா. இன்னைக்கு 50 ஆம்பளையாள் கூலி 500 ரூபா வச்சா 25,000 ரூபா ஆச்சு. இன்னைக்கு எப்படி இது பண்ண முடியும்?
1: சரி, இப்போ வீட்டில் இருக்கவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறதுல ரெண்டு மூணு விஷயம் நம்ம கவனிக்கணும். பொருளாதாரம் முன்னேறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். கூலி உயரும்போது எல்லாருக்கான வாழ்க்கை உயருது. நீங்கள் சொல்கிறப்பல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அர்பனைசேஷன் ஆகுது அப்படின்றோம். அர்பனைசேஷனையும் நம்ம வந்து பொருளாதாரத்தின் ஒரு நீச்சியாக தான் பார்க்கணும். கிராமங்கள் வளருது, ஸோ அவங்களுக்கான பொருளாதாரம் வளருது. அப்படி இருக்கும்போது அதற்கான தேவைகள் அதிகமாகும்போது நம்ம வந்து அதை ஒரு இயற்கையான ஒரு நியதியாக தான் அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது விவசாயமும் நமக்கு வேணும், இந்த வளர்ச்சியும் வேணும். இது ரெண்டுத்தையும் சரிசமமா எடுத்துட்டு போறதுக்கு நம்ம மனசுல என்ன வச்சுக்கணும், அதுக்கு விவசாயிங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது அன்னைக்கு வந்து விவசாயம் செய்யும்போது இயற்கை விவசாயம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அன்னைக்கெல்லாம் வந்து இலை தலையெல்லாம் வெட்டி கொண்டி போட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் சாவடி பண்ணிட்டு இருந்தோம். 1965 பசுமை புரட்சி வந்த சமயத்துல புதிய நெல் ரகங்கள், நாங்கள் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 5R8 ஒரு நெல் முத முதல்ல வந்ததுங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 1 அடி உயரம் தான் இருக்கும். ஆனா இது வந்து அதிகமான விளைச்சல கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு லாபகரமா இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5R20 ஒரு நெல் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த நெல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. மதுரை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5R20 நெல் சாவடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாடு சுதந்திரம் அடையும் போது நாட்டோட மக்கள் தொகை 30 கோடி மக்கள் தொகை, 30 கோடி முகமுடையாள்னு வந்து பாரதியார் பாடினாரு. ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு இருக்கு? 145 கோடி. அன்னைக்கு வந்து 30 கோடி மக்கள் தொகைக்கு 50 மில்லியன் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி ஆச்சு. கிட்டத்தட்ட 1:6 ரேஷியோல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 300 மில்லியன் மெட்ரிக் டன், 1:2 அளவுக்கு நமக்கு வந்து தேவைக்கு அதிகமாவே இருக்குது. இருந்தாலும் தரமான உணமா அப்படின்னு சொன்னா பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு எல்லாம் வந்து பாரம்பரிய நிலங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு இது பண்ணி தண்ணி ஊத்தி வச்சு காலையில பழைய சோத்துனா அவ்வளவு அமிர்தமா இருக்கும். இன்னைக்கு ரோடு சைடு எல்லாம் வந்து பழைய சாதத்தை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இது பண்ணி பழைய சோறு திங்கிற காலகட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா அந்த பழைய சோறு வந்து தரமா இருக்குமான்னா இல்ல. இன்னைக்கு வந்து சன்னமா அரிசி வந்து இருக்குது, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா தண்ணி ஊத்தி வச்சு 6 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாம் சேறு மாதிரி ஆயிடுது. அது வந்து நமக்கு வந்து எந்த விதமான பயன் இல்ல. அடுத்தது இன்னொன்னு வந்து முக்கியம், அன்னைக்கு அங்கக கரிமச்சத்து நி உண்மை.
1: இவ்வளவு தகவல்கள் வந்து கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு விவசாயிக்கு தகவல் அப்படிங்கறது, ஒரு விவசாயிக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் சரி, தகவல்கள் வந்து சரியான முறையில கிடைக்கணும். அதுதான் அவங்களுக்கான ஒரு அறிவான ஆயுதமாக அது செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு தகவல் இருக்கோ, அதுவும் உண்மையான தகவல் இருக்கோ, அப்பதான் அதற்கேற்ற மாதிரி அவர் திட்டமிட முடியும். அதை வச்சுட்டு அவருக்கான நெறிகளை அவர் வந்து சரியான முறையில வியூகங்களை வகுக்க முடியும். அவர் என்ன செய்யறாரோ அதுல வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் இந்த மாதிரியான தகவல்களை இப்ப நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லா விவசாயிகள் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. விவசாயிகள் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க நினைக்கிறீங்க?
0: உண்மையிலேயே விவசாயிகளுக்கு தகவல்கள் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் உழவராயம் பண்ற அமைப்புன்னு ஒரு ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அதுல வந்து நான் அமைப்பாளர் இருந்தேன். அந்த இதுல வந்து எனக்கு கீழே 20 நபர்கள் வந்து உறுப்பினர்களா இருந்தாங்க. நான் வந்து மீட்டிங்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து போய் இது பட்டு தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஆனா மீட்டிங் போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நான் மீட்டிங்கை போட்டு அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ, நான் இந்த சமயத்துல இந்த பட்டத்துல என்ன நெல் போடணும், கடலை போடணும், அது எங்க கிடைக்கும், அது வந்து எந்த பட்டத்துல போட்டீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான தகவலை அவங்களுக்கு தேவையான சமயத்துல நான் கொடுப்பேனே தவிர, அடுத்தது வந்து இந்த அகில இந்திய வான நிலையம் வந்து மிகப்பெரிய விவசாய நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கு. உண்மையிலேயே பாராட்டணும். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இது வந்து பசுமை புரட்சிக்கு வந்து இது பண்ணி 7-27 ரேடியோ நெல்லுங்கிற பிரபலப்படுத்தினதே இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் தான். இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஆடுதுறை 27 இது பண்ணா அவங்களுக்கு தெரியாது, ரேடியோ நெல்லுன்னு சொன்னா வந்து இது பண்ணி உடனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நல்ல விதமா இது பண்ணி விவசாய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் மூலமா தங்களுக்கு வேணுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க.
1: சரிங்க, இப்ப வந்து இவ்வளவு தகவல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவு திட்டம் போடுறீங்க, அங்க கரிமம் எந்த அளவுக்கு மண்ணில் இருக்கணும்ன்றது முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் பேசுனீங்க. இப்ப உங்களோட அனுபவத்துல நீங்க ரசாயனம் எல்லாம் பயன்படுத்தினீங்களா? ரசாயன உரமோ இல்ல ரசாயனம் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளோ இல்ல களைக்கொல்லிகளோ இது மாதிரி நீங்க பயன்படுத்தினீங்களா?
0: அதாவதுங்க இன்னைக்கு நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகத்தை சாவடி பண்றது இல்ல, அடுத்தது உயர் விளைச்சல் நெல் ரகங்களை தான் நம்ம சாவடி பண்ணிட்டு இருக்கோம். உயர் விளைச்சல் நெல் ரகத்துல வந்து அந்த இலையில சிலிக்கா கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், அதனால பூச்சி நோய் வந்து அதிகமாக வரத்தான் செய்யும். அதுக்கு தகுந்தா அப்படின்னு எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இதுல இருந்து முட்டை ஒட்டுணி இருக்குது, புழு ஒட்டுணி, கூட்டுப்புழு ஒட்டுணி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணும்போது அதுல இருந்து வர்றது வந்து குருத்து புழுவோட முட்டையில வந்து ஓட்ட போட்டு அதுக்குள்ள

0: வச்சு அதெல்லாம் அழிக்கிறது. இது மாதிரி பயோ கண்ட்ரோல் வந்து நம்ம செய்யலாம். கடைசியில முடியாத கட்டத்துல தான் வந்து ஐபிஎம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுல வந்து நாங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதனால எந்தெந்த பூச்சிக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி வரும், நெல்லுக்குன்னா இந்த காலகட்டத்தில் வரும், அதுக்கு வந்து முட்டை ஓட்டு விட்டா போதுமா, இப்ப ட்ரைக்கோடெர்மா வெரைட்டி இருக்கு, சூடோமோனஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து பூஞ்சையோ பாக்டீரியாவோ இதை பண்ண கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்பத்தில் நெல் விதை நேர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதா முக்கியம். இப்ப வந்து விதை நெல் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ நெல் இருக்குன்னா ஒரு கிலோ நெல்லுக்கு 1 லிட்டர் தண்ணி, அதுக்கு 10 கிராம் சூடோமோனஸ் அப்படின்னு சொல்லி கலந்து இது பண்ணி நெல்லை வந்து 20 மணி நேரம் ஊற வைப்போம். அடுத்தது வந்து கொண்டு வெளியில வச்சு இது பண்ணோம். கடைசியில முடியாத கட்டத்துல தான் கெமிக்கலுக்கு நம்ம போகணும் ஒழியே எடுத்தோட கெமிக்கல் நம்ம தவறு.
1: கண்மணி, கண்மணி,
2: என்னக்கா?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வி சுப்பையா அவங்க சொன்னத கேட்டியா?
2: கேட்டேன்க்கா, கேட்டேன்.
1: பட்டம் பார்த்து பருவம் பார்த்து பயிர் செய்யணும்.
2: கண்டிப்பா.
1: ஏன்னா காலநல மாற்றம் எப்படி வரும், எப்படி இருக்கும், என்ன ஒன்னும் புரியாத நிலையா இருக்குது.
2: ஆமாக்கா, எல்நினோ அதுவும் இப்போ சூப்பர் எல்நினோவா, அப்ப பாதிப்பும் சூப்பரா இருக்கும் போல.
1: கண்மணி, எப்பயுமே நம்ம விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது என்னவா இருக்கணும், பட்டம்.
2: ஆமா. அதுக்கப்புறம்
1: ரெண்டாவது காலநிலையையும் கொஞ்சம் மனசுல நினைச்சு வேலைய தொடங்கணும்.
2: ஆமா, அததான் அடிக்கடி ரேடியோவுல காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அடுத்து
1: என்ன? தண்ணி, நீரின்றி அமையாத உழவு. என்னத்தான் நம்ம விதைய போட்டாலும் தண்ணி இருந்தா தானே விதை முளைச்சி வரும்.
2: தண்ணி தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கே, குடிக்க கூட தண்ணி கஷ்டமா. அதனாலதான் நம்ம சுப்பையா அண்ணே சோளம் போட போறாராம்.
3: இப்போ நீங்கள் வந்து கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியான பயிராக போடுறீங்க, மழை எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்கள் கிணத்து தண்ணி இருக்கிற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ கடந்த வருஷத்தில் நீங்கள் போட்ட பயிர்கள் என்னென்ன பயிர்கள் போட்டீங்க, என்ன படத்தில் போட்டீங்க?
0: அதாவது கடந்த வருஷம் வந்து நான் கடலை போட்டிருந்தேங்க. கடலை வந்து மார்கழி பட்டம், கார்த்திகை 15 மார்கழி 10 தேதிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பருப்பு போட்டு ட்ரக்கடை விரடி 4 கிராம் 1 கிலோ இதுக்கு அப்படின்னு சொல்லி அதை விதநேர்த்தி எல்லாம் செஞ்சு நாங்கள் போட்டுறோம். போட்டுட்டு தண்ணி விட்ட விற்பாடு கரெக்டா தண்ணி விட்டா முளைச்சிடும். முளைச்சிலிருந்து 20 நாளைக்கு தண்ணி விட மாட்டோம், தண்ணி விடாம வறட்சியா இருக்கும். அந்த 20 நாள் கழிச்சு தண்ணி விடும்போது உடனே சடனா பூ எடுக்கும்.
3: ஏன் அது 20 நாள் விடாம வந்து சடனா?
0: நீங்க இது மாதிரி தண்ணி விட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமா இருக்கும், அந்த பிளவரிங் ஸ்டேஜ் வந்து சரியா இருக்காது. அந்த காய்ச்சல் இருக்கும்போது நம்ம சாகுற நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது திடீர்னு தண்ணி விட்டோம்னா அது வந்து உடனே பூ எடுக்கும்.
3: இது எப்பிலிருந்து செய்ய ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி?
0: நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இதே மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பூ எடுத்துலேருந்து 25-45 நாள் வர்ற பூ தான் வந்து நமக்கு காயா மாறும். இப்ப உதாரணமா 100 பூ எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 காய் உருவாகும். அதுல 20 வந்து 2 பருப்பு உள்ளதா இருக்கும், மீதி 5 1 பருப்பு உள்ளதா இருக்கும். இந்த டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை வந்து 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே இருந்துச்சுன்னாதான் அது கருவுறுதல் நிகழ்வு நடந்து காயா மாறும். அதனாலதான் அந்த பட்டம் பார்த்து நம்ம பயிர் பண்றது. பட்டம் தவறினால் நட்டங்கிறது பழமொழியே அதுக்குதான் ஏற்பட்டது. எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த பருவத்துல செய்யணும், அந்தந்த பருவத்துல அந்தந்த பயிரை செஞ்சாதான் மகசூல் அதிகமா கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கடலை பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டம், அடுத்தது வந்து மார்கழி பட்டம், அடுத்தது சித்திரை பட்டம். அந்த பட்டம் வந்து தவறுனா நமக்கு வந்து நட்டம் தான் வரும்.
3: சரிங்க. இப்ப இந்த கடலை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் என்ன இருந்தது இப்ப போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு?
0: முதல்ல இழைப்பெண் இருக்குங்க, அடுத்தது இலை சுட்டு புழு மெயினா வரும். அந்த இதுக்கு தந்த ரசாயன கொல்லி மருந்து தான் அடிச்சு நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். கடைசியில வந்து டிக்கா இலைப்புள்ளி நோய் வரும். கடைசி கட்டத்துல அது வந்து முதிர்ச்சி அடைகிற ஸ்டேஜ்ல வந்துச்சுன்னா அதை வந்து பெருசா நம்ம இது பண்ண வேண்டியது இல்ல.
3: சரி.
0: இது ஆரம்பத்துல இருந்து இழைப்பெனும் இலை சுட்டு புழுவும் அதுக்கு தந்த ரசாயன மருந்து அடிச்சு கட்டுப்படுத்தணும்.
3: சரிங்க. இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்களே சொன்னீங்க சூப்பர் எல்லினோ இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. மழைப்பொழிவு எப்படி இருக்கும்னு தெரியல, எங்க பார்த்தாலும் ஹீட் வேவ்னு சொல்லக்கூடிய வெப்ப அலை வந்து வீசிக்கிட்டே கிடக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன சூழல், என்ன பயிர் ஏதாவது இருக்கா, என்ன நிலைமை உங்களை பொறுத்தவரைக்கும்?
0: இன்னைக்கு வந்து விவசாயி வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா சோள பயிர் பண்றதுதான் உத்தமம். இன்னைக்கு சோள பயிர் போட்டு மழை பெஞ்சாலும் பாத்துக்கலாம், மழை பெய்யலன்னாலும் பாத்துக்கலாம், அடுத்தது விளைஞ்சாலும் பாத்துக்கலாம், விளையலன்னாலும் மாட்டுக்கு தட்டையாகும். மற்ற எந்த இது வச்சாலும் அது நமக்கு வந்து லாபம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா எந்த சமயத்தில் மழை பெய்யும் இது பண்ணு ஒரு

0: சூழ்நிலையை வந்து நம்மளால கணிக்க முடியல, யாராலையும் கணிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில எல்லாம் பார்த்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாரெல்லாம் மக்கள்லாம் ஹீட் வேவ்ஸ் நீங்க சொன்னீங்க பாருங்க, அதனால ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வறட்சி, நம்ம இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் வறட்சியான இது இருக்குது. சீனாவில் வந்து அவ்வளவு மழை பெஞ்சு எல்லாம் இது பண்ணுது, ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் வந்து வறட்சியா இருக்குது. அந்த வறட்சியா இருக்கிற இந்த சூழலில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியல. இதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கறாங்கல்ல, அவங்களே வந்து வறட்சி தான் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய எந்த அளவுக்கு வறட்சி இருக்கும், எப்ப மழை பெய்யும், எப்ப இது பண்ணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. நாங்க விவசாயி கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு பணத்தை செலவு பண்ணி போட்டுட்டா அதுல வரலன்னா அந்த நட்டத்தை யாரு இது பண்ணுவாங்க இன்றைக்கு சூழல்ல?
1: அப்படி இருக்கும்போது சரி, இந்த வருஷம் என்ன மாதிரி பயிர் போடலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா?
0: என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இருக்கிற சூழல்ல இருக்கிற தண்ணிய வச்சுக்கிட்டு சோள பயிர் பண்ணி இது பண்றது மாட்டுக்கு வந்து தீவனமாகும், விளைஞ்சு வந்துச்சுன்னா சோளம் இது பண்ணிச்சுன்னா அது ஒரு லாபகரமா இருக்கும். இதுதான் இன்றைய சூழல்ல ஒரு
1: இந்த வருஷம் நெல் எல்லாம் போடுற ஐடியால இல்ல,
0: குறைச்ச தண்ணியை வச்சு நெல் சாப்பி எப்படிங்க இது பண்ண முடியும்? இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணி இப்ப இல்லங்கிறாங்க. சென்னையில பாருங்க, 40-50 நாளைக்கு தான் தண்ணி இருக்குங்கிறாங்க குடி தண்ணிக்கு. அடுத்தது முதல்ல டிபிசி இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சட்டர் வந்து இது பண்ணி நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. அப்ப பாசனம் வந்து நெல் சாவடி பண்ணாங்கன்னா சென்டரை ஓபன் பண்ணுவாங்க, அதுக்குண்டான நெல் மோட்டாராக நெல் சாவடி பண்ணா சென்டர் ஓபன் பண்ணா நம்ம செய்யலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நில அது மாதிரி இல்ல, ஒரு பாரம்பரிய நெல் ரகமோ வேற ஏதோ செய்யலன்னா அதுக்கு ஒரு 4.5 மாசத்துக்கு உண்டான தண்ணி என்ன செய்ய
1: முடியும்? தண்ணி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பொதுவா சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு இது சம்பந்தமா என்னென்ன தகவல் கிடைச்சதுங்க? இப்ப வேளாண்மை துறையில இருந்தோ இல்ல மித்த இடங்கள்ல நம்ம கேவிகே மாதிரி இடங்கள்ல இருந்தோ அவங்களோட ஆலோசனை அப்படிங்கறது நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க இந்த வருஷம்?
0: அதாவது கேவிகேல வந்து குருவைக்கு இந்த நெல் ரகங்களை சாவடி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, இன்றைய சூழல்ல வந்து யாருமே உறுதியா நீ செய்ய வரலன்னா நஷ்ட ஈடு கொடுக்குறோம் அப்படிங்கிற இது சூழ்நிலை இல்லாம இருக்குது. பாருங்க, பாத்துல தண்ணி கிடையாது, வாய்க்கால தண்ணி கிடையாது. இந்த நெல் சாவடி சூழ்நிலை இல்லாம இருந்தா கூட அடுத்தது வாழை கொடிக்கால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இது விவசாயி தடுமாட்டு கிடக்குறாங்க.
1: சரி, இப்ப வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி சோளம் போடுறது, மக்கா சோளம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்ற யோசனை தான் இருக்கிறீங்க. இது இல்லாம மாடு கண்ணு ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க?
0: இருக்குது, ஒரு 4-5 பசுமாடு இருக்குதுங்க, ஆடு 2-3 ஆடு இருக்கு, கோழி வந்து நாட்டுக்கோழியை வந்து இது பண்ணிட்டு வச்சிட்டு இருக்குங்க.
1: இப்ப அந்த மாட்டுக்கான தீவனம் இது எல்லாமே திட்டமிட்டு வச்சிருக்கோம்.
0: அதுக்காக தான் முக்கியமா நமக்கு இது இல்லைன்னா கூட நம்ம இது வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கலாம், ஆனா மாட்டுக்கு வந்து தீவனத்துக்கு வேணுங்கல வழி. இப்ப நெல்லுன்னா வைக்கப்புல வரும், வைக்கப்புல இல்லாத சூழல சோளத்தட்டை இருந்துச்சுன்னா மாடுகளுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல.
1: சரி, அதனால அதுக்காவது நமக்கு அது சரியா செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நான் முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல நீங்க. வீட்டுல இருக்கிறவங்க திருப்பி இந்த விவசாயத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாங்களா அடுத்த தலைமுறையில என்ன செய்யறேன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன நீங்க பதிலீங்க?
0: எனக்கு 77 வயசு ஆகுதுங்க, என் பையன்க எல்லாமே ஒருத்தர்ல பிசினஸ் லைன்ல போயிட்டாங்க, அடுத்தது என் பேரன்க பேத்திங்க எல்லாமே காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க.
1: சரிங்க,
0: அவங்களோட இது வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க ஒழிய, யாரும் சேத்துல கை வைக்கணும்னு யாரும் நினைக்கல. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளவுதான் இன்னைக்கு சூழ்நிலை தான். ஏன்னா இன்னைக்கு யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இதுக்குதான் செய்யணும் இதுதான் இது பண்ணும். ஒரு காலகட்டத்தில் வந்து தாத்தா பாட்டி இது சொன்னாங்கன்னா பேரம்பேத்தி ஏற்றுக்குவாங்க, அடுத்த காலகட்டம் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு ஏற்றிக்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பேரம்பேத்தி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்பா அம்மா ஏற்றுக்கணும், தாத்தா பாட்டியும் ஏற்றுக்கணும். இன்னைக்கு விவசாயத்தில் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே இந்த டிசைனிங் ஃபேக்டர் வந்து அவங்க தான்.
1: இல்லை, அவங்க தான் டிசைனிங் ஃபேக்டராக இருந்தாலும் எல்லா பொறுப்பையும் நம்ம அவங்கள்ட்டே கொடுக்க முடியாது இல்லை. ஏன்னா உங்களுக்கான ஒரு, அதாவது நீங்க இத்தனை வருஷம் சேகரித்து வைத்த அறிவுன்னு ஒன்னு இருக்கு, அதாவது ஒரு சமூகத்துக்கான விஸ்டம்னு நம்ம சொல்றோம், ஒரு கூட்டு அறிவு. இன்டெலிஜென்ஸ்ன்றது தனிப்பட்ட மனிதருக்கு இருப்பது, விஸ்டம் அப்படிங்கறது ஒரு சமூகத்திற்கான ஒரு கூட்டு அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நமக்காக சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அறிவு, 1000 வருஷமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் குழந்தைங்க கையிலயும் சின்னவங்க கையிலயும் நம்ம குடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பட் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்ற முடிவு நம்ம வரணும். அவங்களும் சில சமயம் சரியா இருக்கலாம், நம்மளும் சில சமயம் சரியா இருக்கலாம். அப்ப நம்ம அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் இருக்கு. அவங்க வந்து ஒரே நேரத்துல இது வேணாம் அப்படின்னு நிராகரிச்சுட்டு போறாங்கன்னா நிராகரிச்சு போறதுக்கான காரணம் 1000 இருக்கலாம். பட் ஆனா இதை வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். நீங்க நிராகரிக்கிறதுக்கு நீங்க சொல்லலாம் 1000 காரணம், அது மாதிரி நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்.

0: ஏன்னா இது வந்து சமூகத்தோட இயல்பு இல்லைங்களா. ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, நல்லா படிக்கிறாருன்னா ஒரு நல்ல வேலைக்கு போறதுன்றது ரொம்ப இயல்பான விஷயம். அந்த வேலைக்கு போகும்போது விவசாயம் செய்யறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு சமூகமா நிறைய முன்னேற்றங்கள் வந்து தமிழ்நாடு வந்து கண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் தொடர்ச்சியா விவசாயம் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா விவசாயம் பண்றதும் எல்லாருக்குமான ஒரு சமூக பணியாக நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. நம்மகிட்ட ஒரு இடம் இருக்குன்னா அதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணலாம், எப்படி ஆக்கப்பூர்வமாக அதை அந்த சமூகத்துக்கு எடுத்துட்டு போகலாம். பயிர் பண்றது அப்படின்னா நெல்லோ வாழையோ இது மட்டும் இல்லை, ஒரு மரப்பயிர் கூட ஒரு நல்ல சாகுபடி தான், அதுவும் விவசாயம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த விவசாயத்தை எடுத்துட்டு போறதோட முக்கியம் என்னன்றது நீங்களும் அந்த குழந்தைங்கள்ட்டையோ சின்னவங்கள்ட்டையோ, ஏன்னா இப்ப என்கிட்ட பேசும்போது கூட இது ஒரு நேர்முகம் மாதிரி இல்லை, என்கிட்ட நீங்க வாதாடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்லயும் வாதாட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல.
1: நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். உழுது பயிர் செய்து அதில் வருகின்ற உணவு தானியங்களை உண்டு வாழ்வாரதான் வாழ்வாருங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கள போய் கும்பிட்டு எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தொழுது உண்டு அவங்க வந்து பெற்று வாழ்ந்தாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னாருங்க. இன்னைக்கு அப்படியா இருக்குது விவசாயியோட நிலைமை? நீங்க வந்து இது வந்து விஸ்டம் இந்த இதெல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு கடமைப்பட்டவன் தான். ஆனா தே ஆர் நாட் ரெடி டு கெட் த நாலேஜ் ஃப்ரம் மீ. இன்னைக்கு சூழ்நிலை இல்லை இது பண்ணுவது. நான் வந்து சாதாரண செல்போன் வச்சிருக்கேங்க, அவங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும், இவ்வளவு நேரம் தான். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை, ராத்திரி படுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட இது பண்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க எது செய்யறாங்கன்னா ஒரு லிமிட் தான் இது பண்ண முடியும். பையங்கிட்ட மருமக கிட்ட கூட என்னால அதிகமா இது பண்ணல, அது வந்து காலத்தின் கட்டாயம். தவறுன்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து இதைதான் செய்யணும் அப்படிங்கறது போர்ஸ் பண்ணுவோம் நம்மளால முடியாதுங்க. வேணா ஒரு கைட் பண்ணலாம், ஐயா இந்த இதுக்கு போ, இந்த வேலைக்கு போ, இந்த டிஎன்பிசி எழுது, இது யூபிஎஸ்சி எழுது, இதெல்லாம் சொல்லி இது பண்ணலாம். ஒழிய அவங்க அதை ஏத்துக்கிட்டாதான் ஒழிய, இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது.
0: கட்டாயம் அது என்ன உண்மைதான், எதா இருந்தாலும் நம்ம சொல்லலாமே தவிர கேக்குறவங்களை பொறுத்துதான் அதற்கான இது இருக்கு. பட் ஆனா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை,
1: அது வந்து இருக்கணும். அது வந்து எப்பவுமே நான் வந்து தயாராக தம்பி இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஒழிய சரி சரின்னு சொல்லிட்டு போங்களே ஒழிய, ஆனா வந்து நான் சொன்னது செய்ய மாட்டாங்க, இதுதான் உண்மை. ஆனா நேரடியா வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க.
0: சரிங்க, நிறைவாக ஒரு விவசாயியாக இப்போ உங்களோட அனுபவம் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட அனுபவம் இருக்கு, நிறைய சூழல்களை வந்து சந்திச்சிருக்கீங்க, எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுறீங்க. ஒரு திட்டமிட்ட விவசாயம் தான் ஒரு விவசாயி வந்து காப்பாற்றும். தொடர்ச்சியாக அவர் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வணிக ரீதியாக நம்ம போடுற பயிர் வந்து நல்லபடியாக வருமா கரெக்டாக விற்க முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு பண்ணார்னா மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர உணர்வு பூர்வமாக செஞ்சார்னா அது வந்து பெரிய அளவுக்கு பயன் இருக்காது. ஏன்னா எந்த ஒரு முடிவுமே நம்ம உணர்வு பூர்வமாக எடுக்கும்போது அது சரியா இருக்குமா இல்லையான்றது தெரியாது, வெறும் உணர்ச்சியாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு சரியான முடிவா இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதா இருந்தாலும் திட்டமிடணும், யோசிக்கணும், நல்லது கெட்டதை வந்து உணரணும். அதனால இது பழைய விஷயம் அப்படின்றதுக்காக அது கெட்டதும் இல்லை, புதுசாக வந்திருக்குன்றதுக்காக அது நல்லதும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு சரியான தொழில்நுட்பத்தையும் சரியான பயிரையும் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். அதுவும் இந்த எல்நினோ மாதிரி காலத்தில் அது ரொம்ப அவசியம் அப்படின்றத வந்து உணர வேண்டியது இருக்கு. சில சமயம் நம்ம பொறுமையா இருக்கிறது கூட அவசியம் தான். இந்த வட்டி போடாம எந்த பயிரும் போடாம வெறும் மாட்டுக்கு மட்டும் நான் பயிர் போட போறேன்னு சொன்னது கூட ஒரு நல்ல விஷயம் தான். முடிவெடுக்காமல் இருப்பது கூட சில சமயம் முடிவாக மாறிவிடுது. அந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து நிறைய விவசாயிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அவங்க ஏதாவது இப்ப உங்களோட அனுபவத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுங்க, எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 99-522-73-502 இங்கிலீஷ்ல சொன்னோம்னா 99-522-73-502
0: உங்களோட உரையாடின இந்த நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய தகவல்களும் தேவையான ஒரு செய்திகளையும் கடத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ரொம்ப எளிய மொழியில எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு விவசாயியா உங்களோட வாழ்வியல வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரோட விஷயத்திலையும் ஒவ்வொருத்தரோட தகவல்லையும் நமக்கான சில செய்திகள் இருக்கும். அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து நிறைய செய்திகள் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். நிகழ்ச்சியில பங்கிட்டது மிக்க நன்றிங்க.
1: நன்றி.
2: நம்ம திருச்சிராப்பள்ளி தொட்டியும் சுப்பையான சொன்ன மாதிரி சோளத்தை போடுக்கா
3: அப்படிங்கற,
2: சோளத்தை போட்டா நீ விற்பனையும் பண்ணிக்கலாம், ஆட்டு மாட்டுக்கும் போட்டுக்கலாம்.
3: அப்ப ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கற
2: அதேதான்.

0: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடித்தோட்டம் குறித்த ஒருநாள் நிலைய பயிற்சி நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்றவை குறித்தும் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்கப் பெறுகிறது. இப்பயிற்சியில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 மற்றொரு எண் 88-38-12-67-30 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை மறுநாள் 23 வியாழக்கிழமை லாபகரமான ஆடு வளர்ப்பு ஒருநாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சேர விரும்புவோர் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 தொடர்பு எண் மீண்டும் 233-17-15 ஆடு வளர்ப்போர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு

0: பயன்பெறுங்கள். சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 29 புதன்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வமுள்ளோர் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 9442968779 தொலைபேசி எண் மீண்டும் 9442968779. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: உழவர் அழைப்பு மையம்,
2: கிசான் கால் சென்டர்,
1: 1800 1800 1551.
2: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
1: தொடுங்கள் 1800 1800 1551.
2: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
1: காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை
2: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
1: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800 1800 1551.
2: தொட்டதும் கிடைக்கும்
1: சட்டண தீர்வு.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடும்.
1: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம் வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா மால்டோவா இடையே வர்த்தகம், முதலீடுகள், மேலாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக மால்டோவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது பயணம் 2 நாடுகளுக்கு இடையே பரஸ்பர நட்புறவையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தியிருப்பதாக கூறினார். நீட் நுழைவுத் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற 2 அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதத்தை 20% மேல் உயர்த்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், அதிக அளவில் எத்தனால் கலப்பு தொடர்பான முடிவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடம் கலந்தாலோசிக்கப்பட்டனரே எடுக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் ஜூன் மாத நிலவரப்படி 55.49 கோடி பயனாளிகள் UPI டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளின் பண பரிமாற்ற திட்டத்தில் UPI இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் தனிநபர் மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகள் இலகுவாக நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் வராத நிலையில் சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு அலுவலர்களுடன் முதலமைச்சர் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்தார். இதேபோல் நீர்வளத்துறை திட்டங்கள் குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. நீராட்சி திட்டத்தை செயல்படுத்துவது, பாசன பருப்பை அதிகப்படுத்துதல், நதிநீர் இணைப்பு பாசன திட்டங்களை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசு மாணாக்கர்களுக்கு கல்வி கற்க தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு பள்ளியில் பயின்று 10-12 வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கருக்கு ஊக்கப்பரிசு வழங்கி பேசிய அவர், கல்வி ஒன்றே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம் என்றும் இதனை கருத்தில் கொண்டு மாணாக்கர் அனைவரும் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் தொழில்துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். சேலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் தோறும் ஆய்வு

0: ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களில் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்நெறி விழிப்புணர்வு மற்றும் திறன் வாரப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு சான்றிதழ்களை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 826 மனுக்களை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் பெற்றுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விழாவை ஒட்டி நடைபெற்ற பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அரியலூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்த மாற்றுத்திறனாளிகள் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலக சந்தன மரக்கிடங்கில் காணாமல் போன 1.5 டன் எடையுள்ள 55 சந்தனக்கட்டைகளை தேடும் பணியில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி நெமிலி பகுதிகளில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் 200 குடும்பங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிடக் கோரி 30 பள்ளி குழந்தைகள் உட்பட 50 மேற்பட்டோர் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென் தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரியாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கிரான்சன் இணை முன்னேறியது. உலான்பதாரில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதலாவது தகுதிச் சுற்றில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா, மாலிக் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் HS பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது FIFA 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Right, it's time for something really interesting and happening for you all. Bringing you the FIFA World Cup 2026 updates for you all. Stay tuned, all you football lovers. This is the latest update for you.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. There will be lots of Spanish fans who've enjoyed their celebrations after winning the World Cup. Ferran Torres' extra time strike giving Spain a 1-0 win over 10-player Argentina and allowing them to lift the trophy for a second time. It was a tetchy final which saw Argentinian hands thrown at the full-time whistle. Chris Sutton was part of the BBC commentary team. He says Spain deserved their success.
5: They are and have been the best team, and it is good for football, and it's good they won today. And as much as I admire Argentina for all their fight and guts and housery, it would have been a travesty, really, had they got over the line today.
4: The Argentina manager, Lionel Scaloni, was in tears in his post-match press conference. He said he didn't know if he could carry on in the job. And now there are questions over the international future of Lionel Messi and if he will play at another World Cup. He's currently 39, but the 2030 competition will be played across 6 countries, including an opening game in Argentina, prompting suggestions that Messi may play on to feature in that match in his homeland. South American football expert Tim Vickery says the manner of the World Cup final defeat to Spain could mean Messi may not be part of things in 4 years' time.
6: Maybe before the final, there might have been a sense of, well, just perhaps. But seeing the distance between the two sides, seeing how this time Messi was totally helpless, unable to change the course of the game, 4 years looks a long time off.
4: And for more football news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை FIFA 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: பகல் போய் இரவு வந்தது, கூடவே நிலவு வந்தது. நிலவு வந்ததும் நினைவு வந்தது. இரவை குளிர்விக்கும் விதமான கானங்கள் நம் மனங்களை நிறைக்க செய்யும் நேரம் இது. இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 80-90களின் பசுமையான நினைவுகளோடு பயணிக்கலாம். இப்போது நேர்கள் விருப்பப்பாடுகளை கேட்டு ரசிக்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: passing away of His Highness Sheikh Hamad bin Khalifa Al Thani. They observed brief silence in the memory of the departed. The chairman said that the monsoon session would deliberate on several important issues and legislations. This house has a proud tradition of meaningful deliberations. I am confident that this session will uphold that legacy. We have 19 sittings before us, and it is our collective responsibility to utilize this valuable time to debate and decide on issues of national importance, the chairman said. I urge members to remain focused on timely disposal of business, as every disruption delays discussion on matters affecting the nation and the people we represent, he said. He informed the members that from this sessions, the Secretariat has introduced live AI-based simultaneous interpretation of proceedings in 9 languages through the multimedia devices at members' seats. Out of the laying of papers, the chairman said that he has accorded status of Leader of Opposition to Mallikarjun Kharge from 26 June 2026. Thereafter, he said that he has received letters from several members resigning their seats in the House. After this, chairman allowed Leader of Opposition Mallikarjun Kharge to speak. Rising up to speak, Mr. Mallikarjun Kharge raised the issue of leak in the NEET examination. He said that thousands of students have gathered at Jantar Mantar to protest on the issue. Even as he spoke, members of the Treasury benches objected to this remarks by Mr. Kharge. This led to noisy scenes in the upper house. Amid the uproar, the chairman adjourned the house till 12 noon. When the house reassembled at 12 noon, opposition continued with their uproar on the issue, leading to adjournment of the house till 12:30 p.m. And that's all in Parliament Review.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8:30. நேயர்கள் இதுவரை கேட்டது பார்லிமெண்ட் லிவ்யூ டெல்லி அஞ்சல். இப்போது கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.
2: இரவை குளிர்விக்கும் இதமான பாடல்களோடு இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நீ மடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்துமா?
3: குப்பரூர்ல சுப்புலட்சுமி மேடம்.
2: சொல்லுங்க சுப்புலட்சுமி, அவர்களுக்கு என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
3: வீரதாளத்துல இருந்து வாடிப்பட்டி மாப்பிள்ள அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
2: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா.
3: சரிங்க மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:36 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து?
1: நான் ராஜம்மாள் பேசுறேன், கண்டோன்மெண்ட்.
0: கண்டோன்மெண்ட்லேருந்து ராஜம்மாள்.
1: என்ன சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. என்ன பாடுறீங்க?
1: எனக்கு மௌன ராகத்திலேருந்து நிலாவேவா.
0: எல்லாம் நீங்கள் நிலவு பாட்டா போயிட்டு.
1: நிலாவேவா சொல்லாதேவா என்னாலும் நீ
0: ஏற்கனவே வந்துருச்சு.
1: என்னை நீ மறைந்த
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றிம்மா. நன்றி. நன்றி.

0: 8:41 நேர்கள் கேட்டு நின்றிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுதை இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய நியமனத்து நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா மேலக்கோட்டையிலிருந்து செல்வி பேசுறேன் மேடம்.
0: மேலக்கோட்டை செல்வி அவர்களுக்கு என்ன விருப்பமானால் கொடுக்கலாம்?
1: நாடோடு சென்றல் படத்துல இருந்து மனைவியே மனை செய்யல அந்த பாடல்.
0: நன்றி மாயனைப்பில் வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: மணியே மணி குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: அருமையான பாடல்கள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:47 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமே நேர்களை. உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 0431 என்ற முன்னணிப்பு என்னோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு நீங்கள் மடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: காட்டுமன்னாருடைய வட்டம் மேலக்கஞ்சமல்ல வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா எல்லோரும்?
0: நல்லா இருக்கும் பன்னீர்செல்வம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன சமைச்சான்ல இருந்து ஆடியில செய்தி சொல்லி அந்த பாடல் கொடுங்க.
0: ஆடி வந்துருச்சு, இப்ப செய்தி சொல்லணுங்கிறீங்க. ஆடி தள்ளுபடிதான் இப்ப நிறைய இருக்குது, அதனால நிறைய விளம்பரங்களும் வருது.
1: அதனால
0: அதுதான் இப்போதைக்கு செய்தி சொல்ல முடியும் உங்களுக்கு.
1: ஆமா,
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க.
0: நன்றி
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: இதயத்தை வருடம் இனிமையான பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சியில் அடுத்ததா நிறைவு நேயராக வரக்கூடிய நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரை இருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ல இருந்து சையதத்தார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: சின்ன கவுண்டர்ல இருந்து இந்த வானத்தை போல மனம் படிக்கும் நல்லவன பாட்டு கொடுத்துருங்க எல்லா நேயர்களுக்காகவும்.
0: அனைவருக்காகவும் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க.
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி. லைன் கொடுத்து
0: நன்றி. நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இரவு இசை இனிமை.
0: பங்கேற்று கேட்டு ரசித்து முயற்சித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி.
0: பிரியா வரியம் வைரமணியுடன் ஐ எம் அப்பாஸ் கான். வணக்கம் நேயர்களே.
2: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 ஞாயிறு முற்பகல் 11 பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூ டியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்தில்

0: ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9 டெல்லி அஞ்சலாக.

0: Tommy Note, both Houses of Parliament witnessed repeated disruptions over various issues. Union Minister JP Nadda holds talks with protesters in New Delhi, appeals to end sit-in and restore normalcy. President Robbie Murmu calls for stronger economic partnership between India and Moldova and greater cooperation in high-growth sectors. Heavy rainfall claims 4 lives in Jammu Division, taking death toll over past 2 days to 16. Red alert issued for very heavy rainfall over Himachal Pradesh and Jammu and Kashmir tomorrow. And Labour Party leader Andy Burnham assumes office as the new Prime Minister of the United Kingdom. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதில் புத்தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: நாட்டின் விண்வெளித்துறை தற்போது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, இதன் காரணமா சர்வதேச அளவில் இந்தியாவோட நன்மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேம்?
4: இஸ்ரோ அப்படின்னாலே பெரிய ஒரு லெகசி உருவாக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல இது வந்து பேசப்படக்கூடிய பெருமைக்கு தக்க ஒரு நிறுவனம். இப்ப டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட மங்கள்யான் மிஷன் எடுத்த உடனே நேர, அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷன். அப்கோர்ஸ் சந்திரயான் 1 அதே மாதிரிதான். 2 வந்து சின்ன அனாமலி இருந்தது, 3 அதுல சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களால சாத்தியப்படுமான்னு. அதையும் வந்து முறியடிச்சாச்சு. சோ என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்ப நீங்க நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, டெஃபினட்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்துதான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்கு. இதனால நிறைய வெளிநாடுகள்ல இருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட PSLV SSLV லான்ச் பண்றாங்க.
3: நிச்சயமா மேம். அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்?
4: கண்டிப்பா நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
3: இணக்கமா
4: ரொம்ப. நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா, எல்லாரையும் வர வைக்கிற அண்ட் மரியாதையா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா, இப்ப நம்ம வெளிநாடுகள்ல போய் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, லான்ச் பண்ணணும்னா, இப்ப 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா, வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமி ஓட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில R&D போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷன் நம்ம வந்து ஹியூமன் பிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. சோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்ப 1 வருஷம் ஆச்சு. சோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டில இருந்து போகணும் அப்படிங்கறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட்டுக்கு போக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இது எல்லாமே என்னன்னா, அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளித்துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளித்துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர், இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர், இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை வந்து எவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே ஒன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜெனரலா வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸ யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
3: நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு, எதிர்கால

0: சேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இதுல வந்து இரண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்னு கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதுல வந்து இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கறது என்னவா இருக்கு? இப்போ தனியார் துறையோட பங்களிப்பும் இதுலாம் வந்து அதிகமா இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு?
1: ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணணும். இப்ப நாங்க வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்துல 2015 வந்து கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா பிரைவேட் நிறுவனங்கள் இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. சோ அப்ப நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதுல இருந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இத வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன்? இப்ப இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டுல வந்து பிரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டம் ஆகும். இப்ப சேட்டலைட் தேவை வந்து உலகத்துல ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லான்ச் வெஹிக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் இப்ப இருக்கு, அதே மாதிரி ரஷ்யால லான்ச் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஈசால இருக்கு, இந்தியா பிரிடாமினன்ட்லி, பிரெஞ்ச் கயானா, இந்தியா தான் பிரிடாமினா இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே பிரஷர் பண்ணி அங்க இருக்கிறவங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஒரு தனியார் நிறுவனமும் கைகோர்த்து ஒரு சிறிய ரக ராக்கெட் சொல்லுவோம், SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். சோ அதுல வந்து 500 கிலோகிராம் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் சேட்டலைட்ஸ். குவிக்கா வந்து அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட், ஒரு ரெடியா வச்சிட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7-10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிள் அசம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்ட இருக்கு. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா அதுவுமே டேர்ன் அரவுண்ட் பீரியட்ல சின்ன அனாமலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வரவேண்டிய பிசினஸ் அடிபடும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிசினஸ், சேட்டலைட் பிசினஸ், ஸ்பேஸ் பிசினஸ். இந்தியாவில என்னன்னா இப்ப நம்ம பிரதானமந்திரியா இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட பிரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். சோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்ப ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகுல் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. சோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மத்த நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டா வச்சுட்டு ராக்கெட் லான்சஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து லியோக்கு போகும், தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்னு ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. சோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டமா இப்ப வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன் இத சொல்லவே முடியாது. இது
0: இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க, என்னன்னா திறமை வந்து எங்க இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு
1: தான்.
0: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றது மேம்? என்ன மாதிரியான வகையில வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்?
1: இப்ப வந்து ஒன்னு வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்றவங்க, இன்னொருத்தங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்றவங்க, இன்னொன்னு வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்றவங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்த காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்பனன்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆயிடுது. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு கீழே டைரக்டா ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து எல்லாத்துக்குமே அங்க ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றவங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகுது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னன்னா இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்க இப்போ 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு.
0: ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய த்ரெட் இருக்கு எல்லா நாடுகளுக்குமே பொதுவா வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்புல இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்க மேம்? ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோட

0: ஹெல்ப் அப்படிங்கறது அதிகமா இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
1: இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி ஆத்தரைசிங், இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்டார்ட் அப்னா ரெண்டு நிமிஷத்துல ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்ல நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் வந்து ஸ்டார்ட் அப்போட போர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்னு இருக்கு. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போ டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதுல எங்களால இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எழுதுவோம். சோ நாங்க வந்து எப்படின்னா கியூப் சாட் டெவலப் பண்றோம். சோ கியூப் சாட்னா வந்து ஒரு கிலோலேந்து 25 கிலோ வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சேட்டலைட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. சோ இப்ப ஒரு அந்த மேல ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்ப 400 கிலோமீட்டர்ல போய் இந்த சேட்டலைட்டை வெளியில தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சாட் டிப்ளாயர். சோ நாங்க அந்த ஐடெக்ஸ் சேலஞ்ச கியூப்சாட் டிப்ளாயருக்கு வின் பண்ணிருக்கோம், அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த டிப்ளாயர் இப்ப நாங்க எப்படி டெவலப் பண்ணிருக்கோம்னா அது வந்து வெறும் 350 to 500 கிராம்ல ரெடி பண்ணிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்ட தாங்க முடியும். சோ இந்த ஆல்டிடியூட் 450 to 500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமா வெளியில தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். சோ இப்ப உட்காந்து டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சா கொடுக்கறாங்க. சோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, 50% நாங்க தரோம் பணம், 50% நீங்க போடுங்க. அப்புறம் நம்ம வந்து நீங்க ப்ராப்பரா அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டா TRL சொல்லுவோம் அது. சோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். சோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா கான்பிடென்ட் லான்ச் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. சோ கவர்மெண்ட் நம்ம கிட்ட வாங்கும். இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையா இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்.
0: அதாவது வந்து ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு திறமை அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து கொடுக்கறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: ஏன்னா அந்த காலத்துல பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்பதான் வந்து அதுக்கு சேட்டலைட். இப்ப நாங்க தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளவுதான் டப்பம். என்னங்க சொல்றீங்க, சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. சோ அங்கே இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னா இவ்வளவு சேட்டலைட் இது பெருசு பெருசா எதுக்கு டெவலப் பண்ணும், அவ்வளவு காசு இல்லைனா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சோ எதுக்கு அப்படி, சோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்ப வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப் சாட்ஸ் தான் பயங்கர ஸ்டார்மிங்கா இருக்கு மார்க்கெட்ல.
0: நிச்சயமா உங்களுடைய பேச்சுல கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பா நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க மேம்?
1: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். சோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேல இருந்து அங்கிருந்துதான் எங்களால பாக்க முடியும்,
0: அந்த
1: அளவுக்கு தான் போக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப என்னன்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை போக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுல பெருமையா சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணிருக்காங்க.
0: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலா வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பாத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப நம்ம ஜெனரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பாத்திருக்கோம். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் பாத்திருக்கோம் அப்படின்னா அப்போ டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு வந்து அந்த அளவுக்கு நாம அப்கிரேட் ஆயிட்டோம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவையா இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போ நீங்க வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சிருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்க எப்படி வந்து உங்க நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க? இந்த
1: அளவுக்கு நாங்க வந்து எடுத்தோடனே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்ப வந்து அந்த படிப்பினையே இங்க இல்ல, என்ஜினியரிங் படிப்போம், பட் இந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸ்ங்கிறது சொல்லறதுக்கு நிறைய பேர் இல்ல. சோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸா இருக்கட்டும், இஸ்ரோ ஓபன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு படிச்சுதான் நாங்களே வந்து எங்க சேட்டலைட் எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்தோம். பிளஸ் அது மட்டும் இல்ல, சோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே. எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14 to 18 வயசுல இருக்கிற இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர சூடா இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த

0: அந்த ஃபெயிலியர்ஸ வந்து பெருசா பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணி கத்துக்க முடியும். சோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது இனிய ராகம்.

கேட்டிணைந்திருக்கிறோம். இது இனிய ராகம். நேரம் 9:45 வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

ஐந்தாம் தேதி இரவு 10 மணிக்கு ஒலிபரப்பான ரவிவாசரி அகில பாரத இசை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பண்டிட் கைலாஷ் சந்த் ஷர்மா அவர்களின் புல்லாங்குடல் இசை நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவினை நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மணி 5:45 நாளை அதிகாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.